நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 5ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 10ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. மதியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50.

0: சூதாட்டக்கூடமே கதியென்று கிடப்பது வழி வழியே வந்த செல்வத்தை அழித்து பண்பாட்டையும் கெடுக்கும். குறள் எண் 937 அதிகாரம் சூது.
1: பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்துக்காலை புகின்.
0: சூதாட்டக்கூடமே கதியென்று கிடப்பது வழி வழியே வந்த செல்வத்தை அழித்து பண்பாட்டையும் கெடுக்கும். குறள் எண் 937 அதிகாரம் சூது.
2: குறள் முதம் கேட்டீர்கள்.

இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் அறியலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் திரை இசை, தொடர்ந்து தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு, இதில் ஏரிகள் தினம் குறித்து சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்வலம், சென்னையின் பசுமை கட்டமைப்பு ஸ்பாஞ்ச் பூங்காக்கள், எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:50 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

அவர்களின் பாட்டு எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஏஎன் பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, பாரம்பரிய சமையல் கலை நேர்முகம். பங்கேற்பவர் சமையல் கலை நிபுணர் அன்னபூரணி அவர்கள், உடன் உரையாடுபவர் உமா மீனா அவர்கள்.

பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகாணம், 2:55 வானிலை. மாலை ஒலிபரப்பில் 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். அடுத்து பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். 8:05 9:15 திரைகாணம், 9:30 நாடக மலர் சிவரஞ்சனி நாடகம், எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா. நூற்றொன்று புள்ளி 4 FM ரெயின்போவில் இன்று காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ. பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே.

பிற்பகல் 1 மணிக்கு திரைகாணம், 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர் அவசர கால சிகிச்சைகள் குறித்து டாக்டர் வசீம் அகமத் அவர்களுடன் நேர்முகம், 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5:02 ரெயின்போ மேடை, 5:30 புதுதில்லி டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் 17 வயதுக்குட்பட்ட இளையோர் பெண்களுக்கான 65வது சுப்ரோட்டோ கோப்பை கால்பந்து போட்டிகளின் இறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். ஆட்ட நேர இறுதி வரை வழக்கமான நிகழ்ச்சிகளை மொபைல் ஆப்பில் கேட்கலாம். மொபைல் ஆப்பில் 5:30 ரெயின்போ மெலடிஸ், 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பி வெஸ்டர்ன் மியூசிக், 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள், 10 மணிக்கு ரெயின்போ ரீவைண்ட். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்று காலை 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லிப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, பானகல பாபு அவர்கள் வழங்கும் உரை, 12 மணிக்கு திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், வித்யாபாரதி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: பிற்பகல் 2:30 திரைக்கானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5 மணிக்கு அரங்கசையில் பிபி ஸ்ரீ ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், கே ஜெகதீஷ் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், நேச்சர்ஸ் மோஸ்ட் ப்ரெஷியஸ் ரிசோர்ஸ், டாக் ஆன் வாட்டர் கன்சர்வேஷன், வழங்குபவர் எஸ் சுஷ்மிதா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் எஸ் சாத்விக், மியூசிக்கல் டேலண்ட் வீணை வாசிப்பவர் டே ஸ்ரீனிவாசினி, விஷன் பியாண்ட் லைஃப் டாக் ஆன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐ டொனேஷன், வழங்குபவர் எஸ் புவன், 7:50 செய்தி கதம்பம், 7:45 8:10 திரைக்கானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைக்கானம். நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழில் இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, உலக ஏரிகள் தினம், தேசிய கண்தான இருவாறு அனுசரிப்பு குறித்த தகவல்கள் இடம்பெறும். 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 என் கேள்விக்கு என்ன பதில், 11:00 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good morning. This is Akashvani. The news read by Saira Mujtaba. Nearly 160 people have been killed and over 750, including 133 Indian nationals, remain missing after a massive flash flood swept through central Nepal yesterday. Originating in Tibet, the flood devastated several towns and villages, washing away critical bridges and crippling a dozen hydropower projects. Nepal Foreign Minister Shishir Khanal told the parliament that an earthquake hit the Tibet region at 8:37 a.m. local time yesterday and the flash floods were reported 3 minutes later, suggesting a glacial outburst due to tremors which triggered the floods. Nepal's National Disaster Risk Reduction and Management Authority said the massive flood entered the Trishuli River through the Bhodkoshi in Timore, a border town in Rasuwa district, due to the rock slide and swelling of the Lende River situated along the Nepal-Tibet border. It then spread along the river course to other districts like Nuwakot, Chitwan, Gorkha, Tanahu and Nawalparasi East, covering areas ranging to nearly 200 kilometers from the capital, Kathmandu. Nepal police said 157 people died in the flash flood. The Nepal government said that around 500 people were missing. According to China's state-run news channel, 3 people were killed and 265 are missing on the Chinese side of the border. Videos from the affected areas showed a powerful surge of muddy water, rocks and debris sweeping through the border region. Officials said that around 100 people have been rescued from different parts of the affected areas. Of them, 30 are undergoing treatment at Tribhuvan University Hospital in Kathmandu. Prime Minister Narendra Modi spoke to his Nepalese counterpart Balendra Shah and assured him of all possible humanitarian assistance. Mr. Shah thanked Prime Minister Modi for his warm words of solidarity and for offering humanitarian assistance. New Delhi has already sent the first tranche of relief supplies to the neighbouring nation. The Indian Embassy in Kathmandu issued emergency numbers for assistance and information related to Indian nationals. The numbers are +977 985 131 6807 and +977 970 910 7500. Nepal Tourism Board also issued similar numbers, including toll-free emergency number 1234, hotline number 1144, and tourist police number 9851-289-445 for help. The Embassy of India in Beijing also issued a helpline number 0086-185-1428-4905, which can also be contacted through WhatsApp. At least 50 of the Indians missing were pilgrims.

0: For the Kailash Mansarovar Yatra. Several states, including Uttar Pradesh and Kerala, have also issued helpline numbers. Besides Indians, missing tourists are from more than two dozen countries, including US, Malaysia, UK, South Africa, Australia, and the Netherlands. Foreign Minister of Nepal, Shishir Khanal, informed Parliament that 80 security personnel, including 44 Nepal Army personnel, have gone missing from various locations. The flood damaged 8 operational hydropower projects with a total capacity of 354 megawatt and 5 under construction projects located in Nuwakot and Rasuwa districts. 19 motorable bridges have been washed away. Prime Minister Narendra Modi will address the Khelo Inter dialogue today through video conferencing. Organized by Mera Yuva Bharat or My Bharat as part of the National Sports Day 2026 celebrations, the program will be conducted across the country with participation of youth at two colleges in every district across states and union territories. It will bring together sports, youth leadership, civic responsibility, volunteering, fitness and nation building on a common platform, providing a direct channel for young people to engage with the country's sporting ambitions while ensuring that their ideas and perspectives become part of the continuing conversation on India's youth and sports ecosystem. Government has commenced calibrated and targeted release of onions from the buffer stock to ensure adequate availability and moderate seasonal price pressures in the coming months. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution said that onion availability is comfortable to meet domestic demand in the coming months as estimated production of onion for 2025-26 is over 307 lakh metric tons. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: இறை தொண்டு இறைவனுக்காக செய்யும் சேவையே இறை தொண்டு எனப்படும். இது கோயில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் தொண்டு செய்வதாகும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற திருமூலரின் சித்தாந்தம் மக்களிடையே நிலவுவதும் நாம் அறிந்ததே. தெய்வம் நீ என்று உணர் என்ற பாரதியின் கூற்றின்படி ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் இறைவன் வாசம் செய்கிறான். இருப்பினும் பொறாமை, கோபம், கள்ளத்தனம் உள்ள உள்ளத்தில் இறைவன் இருப்பதில்லை. அவ்வாறென்றால் எத்தகைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் என்ற வினா எழும்போது ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவேல் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் என்று கண்ணதாசன் விடை கூறுகிறார். இத்தகைய அன்புள்ளம் கருணை உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு செய்யும் தொண்டும் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். இறை அடியார்கள் அனைவரும் இறைவனுக்கு தொண்டு செய்து நீங்காத நற்பேரினையும் புகழினையும் பெற்று இன்றளவிலும் ஒவ்வொருவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இறை தொண்டு செய்கின்ற அடியார்கள் கோவிலை சுத்தம் செய்வது, திருவிளக்கு ஏற்றுவது, கோவிலுக்குள் தோட்டங்கள் அமைத்து மலர்களால் இறைவனுக்கு பூசை செய்வது போன்ற செயல்களை செய்து மகிழ்ந்தனர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதன் அடிப்படையில் இறைவன் வீற்றிருக்கின்ற திருத்தலங்களில் உளவார பணி செய்து இறை தொண்டு ஆற்றிய நாயன்மார் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் ஆவார். அவரை சோதிப்பதற்காக அவர் தூய்மைப்படுத்தும் இடங்களில் எல்லாம் பொன்னையும் மணியையும் இறைவன் குவித்த போதும் அவைகளை கண்ட அப்பர் பெருமான் அவைகளை கோவிலுக்கு வருகின்ற இறை அடியார்களின் கால்களை உறுத்தும் கற்களாக கருதி கூட்டித் தள்ளிவிடுகிறார். இவரது உளவார பணியின் தொண்டினை மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கின் சேர்வாரும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்மன் தாளே சார்வான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாள திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் என்ற பதிகம் இறை தொண்டே அவரது கடமையாக இருந்ததனை சுட்டுகிறது. அப்பர் பெருமான் சிவாலயங்களிலும் அதனை சுற்றியுள்ள திருவீதிகளிலும் தூய்மை பணியினை செய்து இறை தொண்டு ஆற்றினார். மேலும் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் இறைவனை வணங்க வேண்டும் என்று திரு அங்க மாலையில் வலியுறுத்துகிறார். வைணவ அடியாரான பெரியாழ்வார் திருவள்ளிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து வடபெரும் கோயில் உடையானுக்கு பூமாலை சாற்றும் பணியினை செய்து வந்தார். பூமாலையாலும் பாமாலையாலும் இறை தொண்டு செய்தார். பூமாலை கொண்டு நின்றால் போற்றி புகுந்தேன் நான் காமாலை கண்ணினோர்க்கு இனிய காட்சி போல் மாமாலையானே வன்புதுவை பட்டபிரான் கோமாலை சொல்ல கேட்டு உகந்தருள் செய்யாயோ என்னும் பாசுரத்தின் வழி இறைவனே உன் அழகிய திருவடிகளுக்கு அழகான பூமாலைகளை சாற்றி போற்றி துதித்து உன் திருவடிகளையே அடைக்கலமாக புகுந்தேன். காமாலை வந்தவர்களுக்கு எவ்வாறு இனிய நிறமாகிய கண் பார்வை கிடைக்கின்றதோ

0: அவ்வாறே என் போன்ற அடியார்களுக்கு இனிய காட்சியாக இருக்கிறார். பெருமை மிக்க திருமாலை உடையவனே, வளமிக்க திருவள்ளிபுத்தூர், பட்டர்பிரான் பாடிய இந்த தமிழ் மாலையை கேட்டு நீ மனமகிழ்ந்து எனக்கு அருள் செய்வாயாக என்று கூறுவதில் இருந்து அவர் பூமாலைகளால் செய்த கைங்கரியம் வெளிப்படுகிறது. அவனிடத்து கொள்ளும் ஆர்வமே பூவாகிறது. தொண்டரடி பொடியாழ்வார், ஆண்டாள் உள்ளிட்ட பிற அடியார்களும் இறைவனுக்கு இறை அடியார்களுக்கும் செய்யும் தொண்டே சிறப்பானது என்று தொண்டு செய்து சிறப்புற்றனர். நீதி நூல்கள் பிற உயிர்களிடத்து அன்பு காட்டுவதும் வறியவர்களுக்கு ஈவதும் உண்மையான இறை தொண்டாகும் என்கின்றன. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பிற உயிர்களிடத்து அன்பும் கருணையும் கொண்ட நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இருள் நிறைந்த நரகம் என்பது எப்போதும் இல்லை என்கிறது வள்ளுவம். திருமூலரும் அன்பே சிவம் என்கிறார். மற்ற உயிர்களிடத்து அன்பு காட்டுதலே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்பதனை இக்கூற்று வலியுறுத்துகிறது. இறை தொண்டு செய்யும் மனிதர்களிடம் அன்பு, கருணை, பணிவு, சிந்தனை தெளிவு, சமூக நலன் சார்ந்த எண்ணங்கள் உருப்பெறும். இந்த எண்ணங்கள் மனிதர்களை மேன்மையுடையவர்களாக மாற்றும். இந்த மேன்மை குணமுடையவர்கள் இறைவனுக்கு மட்டுமின்றி மனிதர்களுக்கும் சேவை செய்வர். ஏனெனில் தன்னலமற்ற மனித சேவை இறைவனை அடைவதற்கான திறவுகோலாக இருக்கிறது. பிறருக்கு உதவுவதும், உண்மை பேசுவதும், கோபத்தினை தவிர்ப்பதும் போன்ற நல்ல பண்புகளை நம்மிடம் வளர்த்து கொள்வதே இறைவனுக்கு செய்யும் சிறந்த தொண்டாகும். அவ்வியல்புகளை கொண்டு உண்மையான இறை தொண்டினை புரிவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15, ஆகாஷ்வாணி சென்னை. வழிபாடு. முதலில் உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:27 நிமிடம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் அடுத்து காயலேயார் ஷேக் முகமது பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 10 வியாழக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். உலக ஏரிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 27 அன்று உலகளவில் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளில் ஏரிகளின் முக்கியத்துவம், அவற்றின் சூழல் அமைப்புகளை பாதுகாத்தல் மற்றும் நன்னீர் வளங்களை நிலையான முறையில் நிர்வகிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை இந்நாளை அறிவித்துள்ளது. பொதுவாக பூமியின் நன்னீர் ஆதாரங்களில் பெரும்பங்கை ஏரிகளை கொண்டுள்ளன. மனிதர்களின் அன்றாட தேவைகள், விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் ஏரிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஏரிகள் என்பவை வெறும் நீர்நிலைகள் மட்டுமல்ல, அவை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய கூடாரங்கள் என்று கூறலாம். இதில் பல்வேறு வகையான மீன்கள், பறவைகள், நீர்வாழ் தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கும் ஏரிகள் புகலிடமாக விளங்குகின்றன. அது மட்டுமில்லாமல் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும், வெள்ளப்பெருக்கு காலங்களில் உபரி நீரை தேக்கி வைத்து சேதங்களை குறைக்கவும் ஏரிகள் பெரிதும் உதவுகின்றன. மேலும் இவை ஒரு பகுதியின் தட்பவெப்ப நிலையை சீராக வைப்பதிலும் இவற்றின் பங்கு அளப்பரியது. இப்பேற்பட்ட ஏரிகள் சில சவால்களையும் எதிர்கொள்கின்றன. அவற்றுள் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் நகர கழிவுகள் ஏரிகளில் கலப்பதால் நீர் கடுமையாக மாசடைகிறது. அடுத்து நீர்நிலைகளை ஆக்கிரமித்து குடியிருப்புகளாகவும் மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்துவது, அதோடு குப்பைகளும் பிளாஸ்டிக் கழிவுகளும் ஏரியின் இயற்கை சூழலை முழுமையாக பாழாக்குகின்றன. அதனால் இயற்கை வளம் என்பது நம் இரு கண்கள் போன்றது. எனவே ஏரிகளை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுவாக கழிவு நீர் ஏரிகளில் கலப்பதை தவிர்க்க வேண்டும். ஏரிகளை முறையாக தூர்வாரி ஆக்கிரமிப்புகள் எதுவும் இன்றி நீர்பிடிப்பு பகுதியை மேம்படுத்த வேண்டும். ஏரிகளையும் மற்ற நீர்நிலைகளையும் சுற்றி மரங்களை நட்டு ஏரிகளின் ஆயுளை அதிகரிக்கலாம். இவ்வாறு செய்வதனால் நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப நீர் ஆதாரங்களான ஏரிகளை காப்பது நமது எதிர்கால தலைமுறையை காப்பதற்கு சமம். உலக ஏரிகள் தினத்தில் ஏரிகளை தூய்மையாக வைத்திருக்கவும் அவற்றை பாதுகாக்கவும் நாம் அனைவரும் உறுதியேற்போம்.
2: உழவர் பெருமக்களே, வானிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களில் இருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இதன் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர். என் நம்பிக்கை உயர்ந்தது, என் பயிர்களுக்கும் பாதுகாப்பு கிடைத்தது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் 10 கால சாதனைகள். 92 கோடிக்கும்

0: அதிகமான விவசாயிகள் இதில் விண்ணப்பித்துள்ளனர். விவசாயிகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கிடைத்துள்ளது. 25 கோடி விவசாய விண்ணப்பதாரர்கள் பயிர் காப்பீட்டின் பலனை பெற்றுள்ளனர். தேசிய பயிர் காப்பீட்டு வலைதளம் மூலம் வெளிப்படையாக மற்றும் விரைவாக காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகள் பெறலாம். குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் 15/8/2026. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள வேளாண் துறை அலுவலகத்தை அணுகலாம். பொதுச்சேவை மையங்களை தொடர்பு கொள்ளலாம். நாடு தழுவிய சேவை எண் 1444-7 1444-7. இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: கொய்யாவை சாப்பிட்டாதான் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், டாக்டர் இதை கொய்யாவை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொய்யாவை அப்படி இல்லை, குழந்தைங்க முதற்கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கொய்யா வந்து ரசாயன உப்புகள் எதுவும் பயன்படுத்தாதனால அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, விதை தடிமனாக இருக்காது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட வேண்டியதில்லை, ஜூஸியாக இருக்கும்.
3: பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து
4: மழை வந்தால் பயிரிடுவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்துவிட்டு திட்டமிட்டு பயிரிடுவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தாதான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
3: பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள்.
0: கரும்பு சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள்? ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் அதாவது 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், பயிருக்கு இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, கரும்பு பயிருக்கு பயிர் 2 அடி, சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடு பயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் விளைச்சலை அதிகரிக்க வழிவகை செய்தல் வேண்டும், இயற்கை சார்ந்த உரங்கள் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடிக்கும் பட்சத்தில் ஏக்கருக்கு 80 முதல் 100 டன்கள் வரை விளைச்சல் கிடைக்கும். சாதாரண முறையில் பருக்களை நடவு செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000 விதைக்கரணைகள் தேவைப்படும், இரு பரு விதை என்றால் 30,000 விதைக்கரணைகள் தேவைப்படும் ஓர் ஏக்கருக்கு. இதே நீடித்த நவீன முறையில் ஏக்கருக்கு 50 கிலோதான் விதை தேவைப்படும், அதாவது 5,000 ஒரு பரு விதை சீவல்கள் தேவைப்படும். இங்கே நாற்றங்கால் தயாரிப்பு உண்டு, சாதாரண முறையில் கிடையாது. நடவு முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். இடைவெளி அதிகம், தண்ணீர் தேவை குறைவு, கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும், 15 முதல் 20 கிளைகள் முளைக்கும், ஊடுபயிர் சாகுபடிக்கு வாய்ப்புகள் அதிகம். இது தவிர நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பு சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும், அதிகமான விளைச்சலும் கிடைக்கும். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது, எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு

0: ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கி இருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். விளையாட்டு, தலைமை பண்பு, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடனான இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஹவுரா, சென்னை மும்பை, சென்னை தில்லி உள்ளிட்ட 7 முக்கியமான வழித்தடங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழித்தடங்கள் 11,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றும் நாட்டின் மொத்த ரயில் போக்குவரத்தில் பெரும்பகுதி இந்த வழித்தடம் வழியாக நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழித்தடங்களை நான்கு வழிப்பாதைகளாக மாற்றுவதன் மூலம் அதிகரித்து வரும் ரயில் போக்குவரத்தை திறமையாக கையாள முடியும் என்றும் ரயில்களின் இயக்கத்தை மேலும் மேம்படுத்த முடியும் என்றும் ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வரும் செய்திகளை அறிந்து தாம் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்துள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்ல உயரதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
5: போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல, நேபாளத்துலதான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, இப்ப இதுவரைக்கும் சேஃபானதுலயும் அவங்க பேர் வரல, அந்த மிஸ்ஸிங்லயும் பேர் வரல. நேத்து பேசின வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டாங்க நேபாளத்துல இருந்து.

0: வாய்ஸ் மெசேஜ், அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவே முடியல. எங்களுக்கு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியணும், சேஃபா எங்களுக்கு பத்திரமா எங்க கையில கொண்டாந்து ஒப்படைக்கணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.
1: இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பெருவெள்ளத்தில் 60 தமிழர்கள் உட்பட 400 மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போனதாக வெளியாகியுள்ள செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் தண்ணீரை திறந்துவிடவுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அணையின் நீர் இருப்பை பொறுத்து 45 நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால நெல் ரகங்களை பயிரிட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குமாறு வேளாண் துறையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஆர் என் மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி சுகந்தி ஆகியோர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் அவர்களது பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 3 இப்பதவியை அவர்கள் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா காமினேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹர்வ் டெல்ஃபின் கூறியுள்ளார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக திரிபுராவில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை ஆய்வு செய்வதற்காக அறிவுரைக் கழகத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஏற்கனவே உள்ள காப்பீட்டு அட்டைகளையே பயனாளிகள் பயன்படுத்தி சிகிச்சை பெறலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 10,000 வீடுகளில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக 15 ஐஏஎஸ் அதிகாரிகளை மாநில அரசு நியமித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை 19-9 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில்

0: மலேசியாவின் எயின் யோ இன்யை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ராணி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எகிப்தின் முகமது எல்ஷெர்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ராணியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷ்வாணி சென்னை.

0: சூழல் அறிவோம்.
1: ஆற்றல் துறையில் உள்ள பொறியியல் வல்லுநர்களை கவலைக்கு உள்ளாக்கும் ஒரு விஷயம் ஆற்றல் இழப்பு. உலகில் அரிதாகி வரும் இயற்கை ஆற்றல் வளங்களை பயன்படுத்தி 2019 சுமார் 584 டெராமில்லியன் ஜூல்ஸ் ஆற்றலை உருவாக்கினோம். ஆனால் இறுதியில் முற்றிலுமாய் உலகில் உள்ள மக்களை சென்றடைந்த ஆற்றலின் அளவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 350 மில்லியன் டெரா ஜூல்ஸ் மட்டும்தான். அதாவது 40 விழுக்காடு ஆற்றலை யாருக்கும் பயனில்லாமல் நாம் இழந்தோம். ஆற்றல் உற்பத்தியாகும் இடத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள மக்களின் பயன்பாட்டிற்கு எடுத்து செல்லப்படுகையில் இந்த பேரிழப்பு நேரிடுகின்றது. உற்பத்தியில் இவ்வாறு 25 விழுக்காடு முதல் 33 விழுக்காடு வரை ஏறக்குறைய 1/3 உற்பத்தி டிரான்ஸ்மிஷன் லாஸ், அதாவது ஆற்றலை கம்பிகள் வழியே கொண்டு செல்லும் போது வீணாகிறது. இன்னொரு உதாரணம், டீசலை லாரிகள் வழியாகவும் தரை வழியாகவும் கொண்டு போகின்ற பொழுது இந்த லாரிகள் ரயில்கள் இயங்க டீசல் தேவை அல்லவா? அப்படி பயன்படுத்தப்படும் டீசல் இழப்பாக தான் கணக்கில் கொள்ளப்படும். அணுமின் நிலையங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 2008 உலகம் உற்பத்தி செய்த மொத்த ஆற்றலில் இவற்றின் பங்கு சுமார் 7%. இதன் மதிப்பு 8237 டெராவாட்டுகள். அதாவது 8027-30 டெராவாட் ஆற்றலை கொண்ட அணுசக்தி எரிபொருள் அணு உலையில் இடப்பட்டு எரிக்கப்படுகின்றது. உலக மக்கள் இந்த அணுசக்தி மின் ஆற்றலாக மாற்றமடைந்த போது கிடைத்த மின்சாரத்தை பயன்படுத்தினார்கள். இதன் மதிப்பு 2731 டெராவாட்டுகள். ஏறக்குறைய 60 விழுக்காடு ஆற்றலை நாம் இழந்தோம். எங்கே சென்றது இந்த 60 விழுக்காடு ஆற்றல்? அணு உலையில் வெளிப்படும் அதிக வெப்ப ஆற்றலை தண்ணீர் உள்வாங்கி, அதாவது நம் வாழ்வின் உயிர் நாடியான தண்ணீர் உள்வாங்கி பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நீர் ஆற்றலை ஒழுங்குபடுத்தி பின் நீராவியாக்கி மின் ஜெனரேட்டர்களை இயக்குகின்றது இந்த வெப்ப ஆற்றல். மின் ஆற்றலாய் உருமாற்றம் அடைகையில்தான் இந்த பெரும் ஆற்றல் இழப்பு நேரிடுகின்றது. இன்று உலகின் ஆற்றல் தேவையின் பெரும் பகுதியை பூர்த்தி செய்யும் பெட்ரோலிய பொருட்கள் தொடர்பான செய்திகளுடன் நாளை சந்திப்போம்.
0: இடம்பெற்றது சூழல் அறி

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், பெய்துள்ள மழையின் அளவு 0.4 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 75%. சென்னைக்கும் அதன் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையிலும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது புத்தம் புது காலை. திருப்தியை விட பெரிய செல்வமும் இல்லை, பொறுமையை விட மேலான குணமும் இல்லை. திருப்தியை விட பெரிய செல்வமும் இல்லை, பொறுமையை விட மேலான குணமும் இல்லை. அன்னை சாரதா தேவியின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது இன்றைய புத்தம் புது காலை. முதலில் திரைகானத்தில் கௌரி மனோகரி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: அடுத்து மகுடி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.
2: கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கப

0: மலரமுதம் வழங்குகிறார் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
1: மக்கள் வாழ்க்கையில் இன்று அறிவியல் முன்னேற்றம் காணப்படுகிறது. இருப்பினும் வாழ்விற்குரிய கருவிகளுக்கு நேர்ந்த முன்னேற்றமே அன்றி வாழ்வின் முன்னேற்றம் அன்று. புறக்கருவிகளின் முன்னேற்றத்திற்கு காரணமான அறிவியல் கருத்து நிலையிலும் மக்களை உணர்த்தும் நாகரிகமே வேண்டத்தக்கதாகும். வானொலி, தொலைக்காட்சி, கணிப்பொறி, இமெயில், இன்டர்நெட், திரைப்படம், செய்தித்தாள்கள், நூல்கள் முதலியன யாவும் அறிவியலின் கண்டுபிடிப்புகளேயாகும். இவை மட்டுமின்றி மருந்துகளை செய்யும் புதிய முறைகள், அவற்றை உடலில் புகுத்த அரிய முறைகள், அறுவை சிகிச்சைகளில் அமைத்து காணப்பெறும் புதிய கருவிகளின் பெருமை, மின்வலிமையின் துணை கொண்டு நோய் வழியை போக்கும் சிறப்பு முதலிய பலவற்றில் அறிவியல் பெரும்பங்கு வகிக்கிறது. அறிவியலால் நன்மைகள் காணப்படினும் தீமைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அறிவியல் தோற்றுவித்த துப்பாக்கியும் பீரங்கியும் விமான வெடிகுண்டும் நச்சுப்போயும் அவற்றின் கொடிய அணுகுண்டுமே போர் நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்தன. அறிவையும் கலை உணர்வையும் வளர்த்து கொண்டு கருத்து வகையிலே உயர்ந்த உயர்வை நாகரிகத்தின் மலர்ச்சி எனலாம். ஆகவே ஊனும் உடையும் படையும் வீடும் ஊரும் நாடும் காண்பது நாகரிகம் அன்று. அவை அனைத்தும் நாகரிக வளர்ச்சிக்குரிய கருவிகளே ஆகும். கருத்தின் உயர்வே உள்ளத்தின் உயர்வே நாகரிகம் எனப்படும். அத்தகைய நாகரிகத்தை பற்றி பண்டை தமிழ் இலக்கியம் காட்டுகிறது. மதுரை காஞ்சியில் ஊன் திறப்பு பற்றி சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. இதோ அப்பாடல். கலந்தோறும் கல்லரிப்ப, மறந்தோறும் மைவிழ்ப்ப, தினை ஊன் சுட்டு உருக்கமைய நெய்கணிந்து வரையார்ப்ப. உடை சிறப்பு பாம்பரி அண்ண வடிவின காம்பின் கடைபிடி சொல்லின் இழையவனாரா உன் பூங்கலிங்கம் என புறநானூற்று பாடல் உடைச்சிறப்பினை எடுத்துரைக்கின்றது. படைச்சிறப்பு சேரத்தோழ பாண்டியனின் படை வலிமையையும் அழிக்கும் ஆண்மையினையும் அறிஞர் போற்றவில்லை. அவர்தம் கருத்தியல்தான் நாகரிகம் நிலவுகிறது. மதுரை மருதநில நாகனார் என்னும் புலவர் பாண்டியன் ஒருவனுக்கு அறிவுறுத்தியுள்ள கருத்து ஒன்று நாகரிக உலகத்தின் அடிப்படையாய் அமைந்துள்ளது. இதோ அப்பாடல். கடும் சினத்த களிரும் கதழ்பரிய களிமாவும் நெடுங்குடிய நிமிழ்த்தேறும் நெஞ்சுடைய புக்கள மரவருமென நான்குடன் மாண்ட ஆயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அதனால் நமரென கோள் கோடாது பிறரென குணம் கொள்ளாது ஞாயிற்றன்ன வெந்திரல் ஆண்மையும் திங்களன்ன தன்பெரும் சாயலும் வானத்தன்ன வன்மையும் மூன்றும் உடையனாகி நீடு வாழ்க. இதன் பொருள் அரசே யானை குதிரை தேர் காலால் என்னும் நாற்படையால் சிறந்து விளங்குகின்ற அரசு சிறப்புடையதாக இருக்கும் என நினைக்க வேண்டாம். அரசின் வெற்றிக்கு அடிப்படை இப்படைப்பெருமை அன்று அறநெறியே என்கின்றார் மருதநில நாகனார். அவர் அப்பாண்டியனுக்கு மேலும் அறிவுறுத்த தொடங்கினார். அதாவது நடுநிலையோடு ஆட்சி செய்க, நம்மவர் என விடுப்பு மிக கொண்டு தவறக்கூடாது, ஞாயிறு போன்ற ஆண்மையும் திங்கள் போன்ற மென்மையும் மழை போன்ற வன்மையும் உடையவன் ஆகுக என்று குறிப்பிட்டுள்ளார். மதுரை குமரனார் என்னும் புலவர் சோழ மன்னன் ஒருவன் மக்களிடத்தில் அன்புடன் செயல்பட ஒழுகாததை கண்டு அவன் முன்னிலையில் தம் கருத்தினை தெரிவித்துள்ளார். அக்கருத்து புறநானூற்று

0: தொண்ணூற்றி ஏழாவது பாடலில் காணப்படுகிறது. அப்பாடலையும் அதன் கருத்தினையும் இனி காண்போம். மண்கழுதானை ஒன்பூன் வேந்தர் வெண்கொடை செல்வம் வியத்தலோ இளமே, எம்மால் வியக்கப்படுவோமேரே சிறூர் மன்னர் ஆயினும் எம்மையின் பாடறிந்து ஒழுகும் பண்பின் கலாரோ. மிக பேரபம் உரினும் இணைத்தும் உணர்ச்சி வில்லோர் உடைமை உள்ளோம், நல்லறிவு உடையோர் நல்குறவு உள்ளலும் பெருமையாம் ஓந்து நனி பெரியதே. இதன் பொருள், வேந்தர் தம் மண்ணாலும் பொருள் செல்வத்தை யான் வியந்து நிற்க மாட்டேன், சிறிய ஊரினை ஆளும் தலைவனை ஆனாலும் எம்முடைய நிலையினை உணர்ந்து அன்பு செலுத்தும் பண்புடையவனாக இருந்தால் அவனையே மதிப்போம். அன்புக்குரிய உணர்ச்சியில்லாதவர் பெற்றுள்ள செல்வத்தை மதித்து நினைக்க மாட்டோம். எமக்கு கொடிய துன்பம் நேர்ந்தாலும் அவளும் உதவியை கேட்க மாட்டோம். அதற்கு மாறாக அறிவாற்றல் மிகுந்த செல்வமின்றி வறுமையாளராக இருந்தாலும் அவர்தம் வறுமையையே நினைப்போம், அவரையே நாடுவோம். அவ்வாறு நினைத்து நாடுவதில்தான் எமக்கு பேருவகை உண்டு என குறிப்பிட்டுள்ளார் மதுரை குமரனார்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. மேலும் 750 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களில் 133 பேர் இந்தியர்கள் என்று தெரியவந்துள்ளது. திபெத் பகுதியிலிருந்து உருவான இந்த திடீர் வெள்ளம் மத்திய நேபாளத்தின் பல நகரங்களையும் கிராமங்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. பல முக்கியமான பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 12 நீர்மின் திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 8:37 மணிக்கு திபெத் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதற்கு 3 நிமிடங்களுக்கு பிறகு திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் காரணமாக பனிப்பாறை ஏறி உடைந்து பெருமளவில் தண்ணீர் வெளியேறி இருக்கலாம் என்றும் அதுவே திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஹெண்டே ஆற்றில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீர்மட்ட உயர்வு காரணமாக கோஷி ஆற்றின் வழியாக பெருமளவு வெள்ளநீர் திரிசூலி ஆற்றுக்குள் புகுந்ததாக நேபாளத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. அதன் பின்னர் ஆற்றின் நீரோட்டப் பாதையில் வெள்ளம் வேகமாக பாய்ந்து பல மாவட்டங்களை சூழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவு வரை பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் வெள்ளத்தில் 157 பேர் உயிரிழந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 500 மேற்பட்டோரை கண்டுபிடிக்கும் பணியில் இராணுவத்தினரும் பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தை ஒட்டியுள்ள சீன பகுதியில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 265 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனை சீன அரசின் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இதுவரை சுமார் 100 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 30 பேர் காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேபாளத்திற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். இந்திய பிரதமர் தெரிவித்த ஆதரவு மற்றும் மனிதாபிமான உதவிக்காக நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஏற்கனவே நேபாளத்திற்கு முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் காணாமல் போன அல்லது சிக்கித் தவிக்கும் இந்தியர்களுக்கு உதவுவதற்காக அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. நேபாள சுற்றுலா வாரியமும் உதவிக்கான தொலைபேசி எண்களை வெளியிட்டுள்ளது. கட்டணமில்லா அவசர உதவி எண் 1144 மற்றும் 9851289445 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன இந்தியர்களில்

குறைந்தது 50 பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் என்று தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் தங்களுக்கான தனி உதவி எண்களை வெளியிட்டுள்ளன. இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தவிர அமெரிக்கா, மலேசியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு இடங்களில் பணியில் இருந்த 80 பாதுகாப்பு படையினர் காணாமல் போயுள்ளதாக நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் வெள்ளத்தால் செயல்பாட்டில் இருந்த 8 நீர்மின் திட்டங்கள் சேதமடைந்துள்ளன. 19 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. நேபாள ராணுவம், காவல்படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து வந்த வெள்ளநீர் பீகார் மாநிலத்தில் உள்ள கண்டக் தடுப்பணையை அடைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ளநீரின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பணையின் 36 மதகுகளும் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாள எல்லையை ஒட்டியுள்ள பீகாரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள

0: நீர் பீகார் மாநிலத்தில் உள்ள கண்டக் தடுப்பணைக்கு அடைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ளநீரின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பணையின் 36 மதகுகளும் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாள எல்லையை ஒட்டியுள்ள பீகாரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மேற்கு சம்பரான் மாவட்டத்தில் இந்த தடுப்பணை அமைந்துள்ளது. நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி தடுப்பணையிலிருந்து சுமார் 1.5 லட்சம் கனஅடி நீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டது. அணையிலிருந்து சமீபத்தில் வெளியேற்றப்பட்ட அதிகபட்ச நீர் இது என்றும் வெள்ளநீரின் அளவு மெல்ல குறையத் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் தாக்கம் நமது நாட்டின் எல்லையோர பகுதிகளிலும் ஏற்படக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் உள்ள உள்ளூர் நிர்வாகங்கள், தேசிய பேரிடர் மீட்புப்படை மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் இருக்க அவர் அறிவுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவு மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா நேபாளத்துடன் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். கோவா விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர், சுதந்திரத்தை விரும்பும் ஒரு சமூகம் என்றென்றும் அடிமையாக இருக்க முடியாது என்று கூறினார். கோவாவின் விடுதலைக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பாடுபட்டனர் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். கோவா விடுதலை போராட்டம் என்பது ஒரு பகுதியை விடுவிப்பதற்கான போராட்டம் அல்ல, அது தேசிய உணர்வுக்கான போராட்டம் என்றும் அவர் கூறினார். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளும் தலைமுறையால் மட்டுமே எதிர்காலத்தை சரியாக வழிநடத்த முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வரும் மாதங்களுக்கு தேவையான வெங்காயம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு வெங்காய உற்பத்தி 307 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் குடியேற்ற விசா விண்ணப்பங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க அரசின் நலத்திட்ட உதவிகளை சார்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு விசா வழங்குவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய அமெரிக்கர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பொது நலத்திட்ட உதவிகளை எதிர்காலத்தில் குடியேறுபவர்கள் சார்ந்திருப்பதை தடுப்பதே இதன் நோக்கம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிரீன் கார்டு வழங்குவதற்கான விதிமுறைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. H-1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணமாக 1,03,285 அமெரிக்க டாலர் வசூலிக்கும் புதிய திட்டத்தை டிரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் முன்மொழிந்திருந்தது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஈன் யோ இங்கை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ராணி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எஹிதின் முகமது எல்ஷெட்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ராணியை எதிர்கொள்கிறார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்

0: எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை. மதியம் 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. இனி கேட்கலாம்

0: வாழ்விற்கு. புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: நான் சொன்ன கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸை அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் கொழுப்பு சத்தானது, எண்ணெய் பொருள், ஸ்பைசஸ்ஸு, அந்த கரம்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் வந்து எல்லா ஒரு கேன்சருக்குமே வழிவகுக்கும். பட் ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொன்னீங்கன்னா, நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, ஃபைபர் ரிச் ஃபுட்டு, வெஜிடபிள்ஸு. நான்வெஜ் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. பட் ஆனால் அதுலேயே ரெட் மீட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் மீட், ஒயிட் மீட், லீன் மீட் இருக்கு இல்லையா, ரெட் மீட் வந்து மட்டன், பீஃப், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ஜென்ரலாகவே நல்லது. நாட் ஒன்லி ஃபார் ப்ரெஸ்ட் கேன்சர், கொலோரெக்டல் கேன்சர், அதர் நிறைய இதுக்கு. பட் லீன் மீட்னா சிக்கனு, அதெல்லாம் லீன் மீட். ஃபிஷ் இஸ் வெரி குட். நான் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் நோ திஸ், பட் ஃபிஷ் இஸ் எ வெரி ஹெல்த்தி திங். நான்வெஜில், சீ ஃபுட்டில் ஃபிஷ் இஸ் வெரி வெரி ஹெல்த்தி. ஏன்னா நிறைய கேன்சர்ஸ் இட் கேன் ஆக்சுவலி ப்ரிவென்ட். இட்ஸ் காட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் சோ மெனி அதர் திங்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் இந்த மாதிரி ஈட் ஹெல்த்தி அப்படின் போது இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை, சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், அப்போ தான் யூ கேன் ஸ்டே இன் ஷேப். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக மார்பக புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர் வந்து போஸ்ட் மெனபாசல் விமனில் தான் காமன். இட்ஸ் கால் மெனபாஸ் இல்லையா, அது எனிவேர் ஃப்ரம் 45 55 இட் கேன் ஹேப்பன் டு சம் பீப்புளுக்கு ஆஸ் ஏர்லி அஸ் 40 கூட வந்துடும். அந்த மெனபாசல் விமன், மெனபாஸ் நின்றுடுச்சுன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்ட் நிற்கும். ஆக்சுவலாக அந்த ஓவரிஸ்லாம் தே ஸ்டார்ட் தே டோன்ட் ஃபங்க்ஷன் எனிமோர் இல்லையா. ஸோ அந்த போஸ்ட் மெனபாசல் விமனில் தான் காமன். ஈவன் தோ ஐ சட் இல்லை, இட்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ட்ரிவன். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ரிஸ்க்கு எவ்வளோ ஹைன்னா, வயதுக்கு அட்டைன் பண்ணுறாங்கள்ல ஒரு 14 இயர்ஸ் எல்லாம் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வருது. அண்ட் அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அந்த பெண்ணோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இட் கோஸ் ஆன் டில் மெனோபாஸ். ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஏர்லி மெனார்க்கி, மெனார்க்கி தான் பியூபர்ட்டி, அண்ட் லேட் மெனோபாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 13 வயசில் மெனார்க்கி அட்டைன் பண்ணிவிட்டு 53 இயர்ஸில் தான் மெனோபாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 வருஷம் தட் லேடிஸ் எக்ஸ்போஸ் டு அன்அப்போஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் ஈஸ்ட்ரஜன். ஸோ அதுதான் ரிஸ்க்கு. வேறஸ் இன்னொரு லேடி வந்து 15 இயர்ஸில் மெனார்க்கி அட்டைன் பண்ணி 40 இயர்ஸ்லேயே வந்து மெனோபாஸ் அட்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஈஸ்ட்ரஜன் எக்ஸ்போஷர் டைம் வந்து கம்மி. ஆனால் காமனாக வர்றது வந்து போஸ்ட் மெனோபாசல் விமனில் வரும். பட் ஹேவிங் செட் தட், யங்கர் விமனில் வரும் வராதுன்றது கிடையவே கிடையாது. யங்கர் விமன்லேயும் வரும், ஃபேமிலி ரிஸ்க் இருந்தால், ஃபேமிலி ரிஸ்க் இல்லைனாலும் வரும். அங்கே தான் டிசீஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்கும், டக்கு டக்கு ஸ்ப்ரெட் ஆகும் யங் விமன்.
0: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அவ விளையாடிட்டு இருக்கா,
3: விளையாடிட்டு இருக்காளா, சத்தமே இல்ல.
2: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா,
3: போன்ல விளையாடிட்டு இருக்கானா. குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த,
2: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
3: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன கொடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
2: குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க, சந்தோஷமா விளையாடட்டும்.
4: மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
5: கொய்யாவை சாப்பிட்டாதான் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், டாக்டர் இது கொய்யாவை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொய்யாவை அப்படி இல்லை, குழந்தைங்க முதற்கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கொய்யா வந்து ரசாயன உப்புகள் எதுவும் பயன்படுத்தாதனால அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, விதை தடிமனாக இருக்காது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட வேண்டியதில்லை, ஜூஸியாக இருக்கும்.
6: பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம்

0: தம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து,
1: மழை வந்தால் பயிரிடுவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்துவிட்டு திட்டமிட்டு பயிரிடுவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தால் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
0: பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள்.
2: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: காசி மாநகரத்தை பிரம்மதத்தன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா நடத்துறது வழக்கம். எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா வகையான ஜனங்களும் அதில் வந்து கலந்துக்குவாங்க. ஒரு சமயம் அது மாதிரி விழா நடந்துக்கிட்டு இருந்தது. வைகுண்டத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து நிறைய தேவகுமாரர்கள்லாம் காசி நகருக்கு அப்போ வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 4 தேவகுமாரர்கள். அந்த 4 பேரையும் சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். அப்படி என்ன விசேஷம் அவங்கக்கிட்ட அப்படின்னா, மற்றவங்கள விட அவங்க முகம் அழகாக இருந்ததா அப்படி பார்த்தா அப்படியும் இல்லை. அவங்க அணிஞ்சிருந்த மலர் மாலைகள் தான் அதுக்கு காரணமாக. அந்த மலர்கள்லேருந்து அப்படி ஒரு அபூர்வமான நறுமணம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நறுமணத்தை அந்த ஊர் ஜனங்க அனுபவித்ததே இல்லை. அதுதான் அந்த 4 பேரையும் சுற்றி கூட்டம். எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த 4 தேவகுமாரர்களும் எல்லாருக்கும் தெரியும்படியாக வானத்தில் எழும்பி கொஞ்சம் உயரமாக நின்றுக்கிட்டாங்க. கீழே நின்றுக்கிட்டு இருந்த அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒரே குரலில் எல்லாரும் அவங்கள பார்த்து, எங்களுக்கும் இது மாதிரி மாலையை போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மாலை போட்டுக்கிறதுனா எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும். அந்த 4 தேவகுமாரர்களில் ஒருத்தர் புத்தர் பிரான். அவர் சொன்னார், பூலோகவாசிகளே, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கக்காரு அப்படிங்கிற கற்பக விருஷத்தின் மலர்களால் தொடுக்கப்பட்டது இந்த மாலை. இதுக்கு நிறைய சக்தி உண்டு. எந்த காலமும் இது வாடாது, வாசனையும் குறையாது. ஆனால் இதை அணிந்து கொள்கிறதுக்கு சில தகுதிகள் தேவை அப்படின்னார். என்ன தகுதி அது சொல்லுங்களேன் அப்படின்னு ஏக காலத்தில் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. தீய இயல்புகள் உள்ளவங்க, இழிந்த சிந்தனை இழிந்த செயல் உள்ளவங்க இந்த மாலையை அணிய முடியாது அப்படின்னார். அவ்வளோதான். கூட்டத்தில் சத்தம் போட்டவங்கள்லாம் மெதுவாக அப்படி அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தேவகுமாரன் சொன்னார், அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதவன், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பொய் பேசாதவன், பேராசையினால் கெட்ட வழியில் பொருள் ஈட்ட நினைக்காதவன் இந்த மாலையை போட்டுக்கலாம் அப்படின்னார். கூட்டத்திலிருந்து யாரும் முன்னுக்கு வரல. ஒரே ஒரு ராஜகுரு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தார். பெரியவர், படித்தவர் அவர். எனக்கு தகுதி இருக்குது அந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னார். வேறு ஒன்றும் இல்லை, பொய் சொல்லியாவது அந்த மாலையை வாங்கிக்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அவ்வளோதான், மாலையை வாங்கிட்டார். அடுத்த தேவகுமாரன் பேசினார், யாருக்கு திடமான அறிவும் மனமும் இருக்குதோ, யாருக்கு நல்ல காரியங்களில் அசையாத ஈடுபாடு இருக்குதோ, நல்ல அரிய பொருள்களை தனியாக தான் மட்டும் அனுபவிக்க விரும்பாதவர் யாரோ, அவர் முன்னாடி வந்து இந்த மாலையை வாங்கிக்கலாம் அப்படின்னார். அந்த தகுதியும் எனக்கு இருக்குன்னார் ராஜகுரு. மாலையை வாங்கி போட்டுக்கிட்டார். இன்னொரு ராஜகுமாரன் பேச ஆரம்பித்தார், அறநெறியில் செல்வம் சேர்க்கணும், ஆடம்பர பொருள்களுக்கு அடிமையாகக்கூடாது, வெற்றி அடைஞ்சாலும் கர்வம் வரக்கூடாது, அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். துணிஞ்சு பொய் சொல்லி அதையும் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் இந்த ராஜகுரு. இன்னொரு ராஜகுமாரன் சொன்னார், சான்றோர்களை நிந்திக்காதவங்க, புறம் பேசாதவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். அதையும் வாங்கி போட்டுக்கிட்டார். திருவிழா முடிஞ்சுது, எல்லோரும் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் ராஜகுரு 4 மாலைகளையும் போட்டுக்கிட்டு ராஜசபைக்கு வரார். வந்தவர் ரொம்ப அவஸ்தையோடு வர்றார். மாலையெல்லாம் வாடி போயிட்டுது, வாசனை எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு கடுமையான தலைவலி வேறு வந்துட்டுது. துடிச்சு போயிட்டார், மாலையை கழட்டவும் முடியல. ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்கு ஆசைப்படணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு. ராஜா பார்த்தார், மறுபடியும் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணினார். தேவகுமாரர்கள்லாம் வந்தாங்க, ராஜகுரு வந்தார். மக்கள் முன்னிலையில் அவங்க காலில் விழுந்தார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இந்த மாலையை போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லை. தகுதி இல்லாத ஒருத்தன் தகாத தகுதியை பொய் மூலம் பெறணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய தண்டனை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னார். அதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டினாங்களாம். அந்த மாலைகளும் பழையபடி மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான். இதிலேருந்து

0: நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு தகுதி இல்லாத ஒரு கௌரவம் நம்மக்கிட்ட தானாக வந்தால் கூட அதை வந்து தவிர்த்து விடுறது தான் நல்லது. அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் இலக்கியம் பண்ணுற விழாவுக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்கணும்னார். உடனே இவர் சொன்னார் பேச்சாளர், சார் இலக்கியத்தை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னார். உடனே அவர் கூப்பிட வந்தவர் சொன்னார், அந்த தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார், அதனால தான் உங்களை தலைமை தாங்க கூப்பிட்றேன் அப்படின்னார். அது சரி, தலைமைன்னா அதுக்கு இவர் என்ன தான் அர்த்தம் பண்ணுறாருன்னு தெரியல.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: சூரியகாந்தி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
5: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளில்

0: ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: புத்தம் புது காலையில் அடுத்து இடம்பெறுவது உங்கள் கவனத்திற்கு.
2: உலக ஏரிகள் தினம் சிற்றுரை கேட்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி உலக ஏரிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. பூமியில் மிக முக்கியமான இயற்கை வளங்களில் ஒன்று ஏரிகள். அவை குடிநீர் விநியோகம், விவசாயம் மற்றும் தொழில்துறைக்கு பெரிதும் ஆதரவு அளிக்கின்றன. மேலும் உயிரினங்கள் பருகும் நன்னீரின் முக்கிய ஆதாரமாகவும் ஏரிகளே விளங்குகின்றன. பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிப்பதில் ஏரிகளுக்கு முக்கிய பங்கு உண்டு. எண்ணற்ற மீன் வகைகள், தாவரங்கள் மற்றும் வனவிலங்குகளுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகின்றன. ஏரிகள் அவற்றின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தையும் தாண்டி இந்த பூமியை குளிர்ச்சியாக வைப்பதற்கும் உதவுகின்றது. வெள்ள நீரை உறிஞ்சி கார்பனை சேமிப்பதன் மூலமும் காலநிலை ஒழுங்குமுறைக்கு பங்களிக்கின்றன. இவை மட்டுமன்றி ஏரிகள் பொழுதுபோக்கு மற்றும் பொருளாதார வாய்ப்புகளையும் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றன. சுற்றுலா, மீன்பிடித்தல் மற்றும் தொழில் புரியும் உள்ளூர் மக்களுக்கும் இவை ஆதரவாக விளங்குகின்றன. பூமியில் 117 மில்லியனுக்கும் அதிகமான ஏரிகள் தற்போது உள்ளன. இவை நம் பூமியின் மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 4 விழுக்காட்டை உள்ளடக்கியது. உயிரினங்கள் பருகும் நன்னீர் பெரும்பாலும் பனிப்பாறைகளிலும் நிலத்தடியிலும் கிடைக்க பெற்றாலும் ஏரிகள் கொடுக்கும் நன்னீரையும் இந்த பூமி எதிர்பார்த்தே உள்ளது. ஆகவே நிலத்தடி நீரை விடவும் பனிப்பாறைகளிலிருந்து கிடைக்கும் நன்னீரை விடவும் ஏரிகளிலிருந்து கிடைக்கும் நன்னீர் நமக்கு எளிதில் அணுகக்கூடிய நீர் ஆதாரமாக விளங்குகின்றது. ஆனால் இந்த ஏரிகளின் எண்ணிக்கையும் பரப்பளவும் தொடர்ந்து சரிவை சந்தித்து கொண்டு வருகின்றது. 2050ஆம் ஆண்டுக்குள் ஏரிகளின் தற்பொழுதைய பரப்பளவு 20 விழுக்காடு வரை குறையக்கூடும் என்று எண்ணப்படுகின்றது. அது மட்டுமன்றி இவற்றில் ஏற்படும் மாசுபாடு இரட்டிப்பாகவும் மீத்தேன் வெளியேற்றத்தின் அதிகரிப்பு அதிகப்படியாகவும் ஆக வாய்ப்புகள் உள்ளதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இதனால் சுற்றுச்சூழலுக்கு சேதமும் பொருளாதார இழப்பும் மனிதர்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஏரிகளின் அதிகப்படியான பயன்பாடு மட்டுமல்லாமல் அவை மாசுபட்டு காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. ஏரிகளில் உள்ள நன்னீரின் மாசுபாடு மற்றும் திடக்கழிவுகள் நேரடியாக அவற்றில் கொட்டப்படுவது இவையே ஏரிகளின் அழிவிற்கு காரணமாக விளங்குகின்றன. இவற்றின் நீர்மட்டங்களும் மிகவும் வேகமாக மாறி வருகின்றன. தொழிற்சாலை கழிவுகள், விவசாய உரங்கள், பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவை ஏரிகளின் தூய்மையை அதிகம் கெடுக்கின்றன. காலநிலை மாற்றம் மற்றும் அளவுக்கு அதிகமான நீரை பயன்படுத்துதல் ஆகியவை ஏரிகளை வறண்டு போகவும் செய்கின்றன. இவ்வேரிகளை சுற்றியுள்ள நிலங்களும் அதிக அளவில் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றன. பல கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் உயிரூட்டும் ஜீவநதியாய் விளங்குகின்ற இந்த ஏரிகளை பாதுகாக்க குப்பைகளை நீர்நிலைகளில் கொட்டுவதை நாம் தவிர்ப்பது நல்லது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் ஆகியவை தனி மனிதர்களாக ஏரிகளை காப்பாற்ற நாம் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகளாகும். மேலும் உள்ளூர் குழுக்களுடன் சேர்ந்து ஏரிகளை சுத்தம் செய்தல், ஏரிகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், இவ்வாறு நீர்நிலைகளை பாதுகாத்தலே இந்நாளில் நாம் ஏரிகளை காப்பாற்ற செய்ய

0: செய்யக்கூடிய முன்னெடுப்புகளாகும். இந்நாளில் உள்ளூர் நீர்நிலைகளின் சிறப்புகள், அவற்றை காப்பாற்ற நாம் சந்திக்கும் சவால்கள் மற்றும் தனிமனிதராக அவற்றை பாதுகாக்க நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை பற்றி எடுத்துரைக்கவும் நமக்கு நினைவுபடுத்தவுமே இந்நாள் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. உலக ஏரிகள் தினம் சிற்றுரை கேட்டீர்கள்.
1: நேரம் 7:45. புத்தம் புது காலையில் இனி செல்வோம்.
2: நகர்வலம். சென்னையின் பசுமை கட்டமைப்பு ஸ்பாஞ்ச் பூங்காக்கள்.
3: காலநிலை மாற்றத்தின் தீவிர சவால்களால் சென்னை மாநகரம் ஒருபுறம் திடீர் கனமழையையும் வெள்ளப்பெருக்கையும் மறுபுறம் தீவிர கோடைக்கால நீர் பற்றாக்குறையும் மாறி மாறி சந்தித்து வருகிறது. இத்தகைய சூழலில் பாரம்பரியமான சிமெண்ட் கான்கிரீட் வடிகால் அமைப்புகளை மட்டும் நம்பியிருக்காமல் இயற்கையோடு இணைந்த நிரந்தர தீர்வாக உருவெடுத்துள்ளதுதான் ஸ்பாஞ்ச் பூங்கா தொழில்நுட்பம். சென்னையின் பசுமை கட்டமைப்பு மற்றும் நீரியல் மேலாண்மையில் ஸ்பாஞ்ச் பூங்கா தொழில்நுட்பம் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. அதென்ன ஸ்பாஞ்ச் பூங்கா என்று கேட்கிறீர்களா? பெருநகரங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் உருவாக்கப்படும் ஒரு இயற்கை சார்ந்த உட்கட்டமைப்பு தொழில்நுட்பம் தான் ஸ்பாஞ்ச் பூங்கா தொழில்நுட்பம். காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படும் திடீர் பெருமழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் கோடைகால நீர் பற்றாக்குறை ஆகிய இரண்டையும் எதிர்கொள்ளும் இயற்கை சார்ந்த தீர்வாக இத்திட்டம் உள்ளது. இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு கடற்பாசி எவ்வாறு நீரை தன்வசம் உறிஞ்சி வைத்து கொண்டு தேவைப்படும் போது வெளியிடுகிறதோ, அதேபோல மழைக்காலங்களில் நகருக்குள் வரும் அதிகப்படியான மழை நீரை உறிஞ்சி சுத்திகரித்து பூமிக்குள் இறங்கும் வகையில் இவை வடிவமைக்கப்படுகின்றன. இந்த வகை பூங்காவிற்கு நீர் உறிஞ்சி பூங்கா என்ற மற்றொரு பெயரும் உண்டு. பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த ஸ்பாஞ்ச் பூங்காக்கள் நம் தலைநகரை காலநிலை மாற்றத்தை தாங்கி வளரும் ஒரு நீடித்த நிலைத்தன்மை கொண்ட நகரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சென்னையின் பல்வேறு இடங்களில் இந்த ஸ்பாஞ்ச் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. போரூர் ஏரிக்கு அருகே சுமார் 16.6 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள MS சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்காவானது சென்னையின் மிகப்பெரிய மாதிரி ஈரநில ஸ்பாஞ்ச் பூங்காவாக திகழ்கிறது. இப்பூங்கா சுமார் 3 கோடி லிட்டர் மழை நீரை தேக்கி உறிஞ்சும் திறன் கொண்டது. போரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகளில் இருந்து வரும் மழை நீரானது நேரடியாக இப்பூங்காவில் உள்ள இயற்கை வடிகால்கள் வழியே உள்ளே கொண்டு வரப்பட்டு இங்குள்ள பரந்த குளங்கள் மற்றும் குட்டைகளில் தற்காலிகமாக தேக்கப்படுகிறது. அப்படி உள்ளே வரும் மழை நீரில் கலந்து வரும் மாசுக்களை சுத்திகரிக்க மணல் அடுக்குகள் போன்ற பிரத்யேக தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுகிறது. பின்னர் சுத்திகரிக்கப்பட்ட நீரானது பூங்காவில் உள்ள நிலத்தடி உறிஞ்சு கிணறுகள் வழியே பூமிக்குள் ஆழமாக சென்று போரூர் சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டத்தை கணிசமாக உயர்த்துகிறது. மழைக்காலங்களில் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேங்குவதை தடுத்து வெள்ள அபாயத்தை குறைக்கும் பணியை இந்த ஸ்பாஞ்ச் பூங்காக்கள் செவ்வனே செய்கின்றன. அது மட்டுமல்லாமல் கான்கிரீட் கட்டிடங்களால் நகர்ப்புறங்களில் அதிகரிக்கும் வெப்பத்தை குறைத்து மிதமான சூழலையும் இவை கொண்டு வருகின்றன. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளூர் பறவைகள், பூச்சிகள் மற்றும் தாவரங்களுக்கு சாதகமான இயற்கை வாழ்விடத்தையும் இந்த பூங்காக்கள் அமைத்து தருகின்றன. சென்னையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட பெரிய பரப்பளவுள்ள பூங்காக்களில் ஸ்பாஞ்ச் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் 2026-27 நிதிநிலை அறிக்கையிலும் சென்னையில் புதிய ஸ்பாஞ்ச் பூங்காக்கள் அமைப்பது தொடர்பான அறிவிப்பும் இடம்பெற்றுள்ளது. அதன்படி சென்னை நகரின் பசுமை கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் 200 பூங்காக்களில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் 25 ஸ்பாஞ்ச் பூங்காக்கள் அமைக்கும் திட்டங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பின் அடுத்த பரிணாமமாக ஸ்பாஞ்ச் பூங்கா விளங்குவதோடு வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துதல், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துதல், கடல் நீர் உட்புகுதலை தடுத்தல் மற்றும் நகர்ப்புற வெப்பத்தை குறைத்தல் என பல்வேறு கூடுதல் பலன்களையும் தருவதால் பொதுமக்களின் ஏகோபித்த வரவேற்பை இவ்வகை பூங்காக்கள் பெற்றுள்ளன.

0: அரசின் இத்தகைய தொலைநோக்கு திட்டங்கள் முழுமையான வெற்றியை அடைய பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமாகும். பூங்காக்களுக்குள் நெகிழி கழிவுகளை வீசாமல் தவிர்ப்பது, பூங்காவின் பசுமை சூழலை பேணுவது என ஒவ்வொரு குடிமகனும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். அரசாங்கத்தின் உள்கட்டமைப்பு முயற்சியும் பொதுமக்களின் விழிப்புணர்வும் கரம் கோர்க்கும் போது சென்னை நகரமானது தீவிர காலநிலை மாற்ற நிகழ்வுகளை தாங்கி ஒரு பசுமையான மற்றும் பாதுகாப்பான நகரமாக உருவெடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.
1: சென்னையின் பசுமை கட்டமைப்பு ஸ்பாஞ்ச் பூங்காக்கள். எழுதியவர் சு கவிதா, வாசித்தவர் விஜய்.
2: சென்று வந்தோம் நகர்வலம். இனி ரசிக்கலாம் கண்களால் கைது செய் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடலை.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி வருவது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள விக்னேஷ் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். கடல் அலைகளையும் யானையையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகு. அலைகளின் அசைவு, யானையின் அசைவு நம்மளை சலிப்படைய செய்யாது. யானை ஒரு இடத்துல நிற்காது, அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். பொழுது போகலைன்னா ஒன்று கடற்கரைக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் ஏதாவது பெரிய கோயில் இருந்து அங்கே யானை இருந்தால் அங்கே போயிடலாம். அதனால தான் சென்னை போன்ற பெருநகரங்களில் கடற்கரை உள்ள பகுதிகளில் வசிப்போர் காலை நேரமோ மாலை நேரமோ அங்கே நடைப்பயிற்சிக்கு போயிடுறாங்க. கடற்கரையில் கொஞ்ச நேரம் உக்காந்து கடல் அலைகளை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வருவாங்க. இயற்கையை ரசிப்பது நல்லது தானே? உலகில் நீண்ட கடற்கரையை கொண்ட நாடு கனடா. இங்கு கடற்கரையின் மொத்த தூரம் 2,82,080 கிலோமீட்டர். அடுத்த இடம் இந்தோனேஷியாவுக்கு. கடற்கரை தூரம் 54,716 கிலோமீட்டர்.
2: விக்னேஷ்,
3: இந்த நாட்டில் நிறைய தீவுகள் இருக்கு, சுமார் 18,307 தீவுகளாம். கடற்கரை அதிகமுள்ள மூணாவது நாடு கிரீன்லாண்ட், 44,087 கிலோமீட்டர். அடுத்த இடம் ரஷ்யாவுக்கு, 37,633 கிலோமீட்டர் தூரம் கடற்கரை. அப்புறம் பிலிப்பைன்ஸ், 36,289 கிலோமீட்டர். ஜப்பான், 29,751 கிலோமீட்டர். ஆஸ்திரேலியாவில் 25,760 கிலோமீட்டர் தூரம் உள்ள கடற்கரை இருக்குது. நம்ம இந்திய நாட்டுக்கு 20வது இடம். நம்மக்கிட்ட 7,516 கிலோமீட்டர் தூரம் கடற்கரை இருக்கான். கடற்கரை என்பது பொழுதுபோக்குமிடம் மட்டுமல்ல, அது ஒரு இயற்கை வளம். கடற்கரைன்னா மீன் பிடிப்போர், அது சார்ந்த தொழில் செய்வோர், அவை தரும் பொருளாதாரம், தொழில் இப்படி நிறைய இருக்கு. அவற்றை வைத்து வளர்ச்சி பெறணும், அபிவிருத்தி பணிகள் நடைபெறணும். பீச்சுக்கு போகிறேன், காற்று வாங்க பீச்சுக்கு போனேன், வெறும் கவிதை வாங்கி வந்தேன்னு சொல்லக்கூடாது. அதே போல நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து கொஞ்சம் இடம்னு கடுதாசியில் எழுதக்கூடாது, சேர்ந்து அளவளாவும் இடம். ஒன்னா கூடும்போது ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவோம், கலந்து பேசுவோம், நல்லது கெட்டது பற்றி கருத்து பரிமாற்றம் செய்ய ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி நண்பர்கள் கூடும்போது கடற்கரையில் நடைப்பயிற்சி போகும்போது ரெண்டு செயல் நடைபெறும். ஒன்று நடைப்பயிற்சி, உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது. ரெண்டாவது கருத்து பரிமாற்றம். ஒரு செயலின் நல்லது கெட்டது, தேவையானது தேவையில்லாததுன்னு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வழி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் கலந்துரையாடும் போது மாற்று கருத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால் சச்சரவு கூட ஏற்படும். இப்படி பேசும்போது நண்பர்கள் மத்தியில் மாற்று கருத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் சண்டை சச்சரவு ஏற்படாது, ஏற்படக்கூடாது. நண்பர்கள் அப்படின்னாலே உறவை தாண்டியது தானே, அதில் எப்படி சண்டை சச்சரவு ஈகோ இதெல்லாம் உண்டாகும், வரக்கூடாது.
2: வேலூர் விக்னேஷ்,
3: உங்களுடைய கல்லூரிக்கால ஏன் பள்ளிக்கால நண்பர்கள் இன்னும் உங்களுடைய தொடர்புல இருப்பாங்களே? இருக்கணும். இப்பெல்லாம் அந்த காலத்தில் கல்லூரியில் ஒன்றா சேர்ந்து படித்தவர்கள்லாம் தாங்கள் படித்த கல்லூரி வளாகத்தில் ஒன்று கூடி பேசுகிற நடைமுறை ஏன் விழான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி விழாக்கள்லாம் நடைபெறுதே, குடும்பத்தோடவோ தனியாகவோ நண்பர்கள் கலந்து கொள்ளும் இந்த விழாக்கள் இப்போ ரொம்ப பிரபல்யம். இந்த மாதிரி கலந்துரையாடும் போதும் நமக்கு நல்ல பல செய்திகள் தகவல்கள் கிடைக்கும். ஆக நண்பர்கள் கூட நடைப்பயிற்சி, அதிலும் கடற்கரையில் போகும்போது ரெண்டு விதமான பலன்கள் நமக்குண்டுங்கிறத நீங்களும் ஒத்துக்குவீங்க. ஆடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சு. இதே போலத்தான் திருமண விழாக்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஒன்று கூடுவோம், அப்போதும் நீ உன் தோட்டத்தில் என்ன பயிர் போட்ட, நான் இந்த பயிர் சாகுபடி பண்ணேன்னு ஓர் அனுபவ பகிர்வு இருக்கும். இப்போ எல்லாம் மெஷின் மாதிரி ஆயிட்டிருக்கோமே, மனித வாழ்வுக்கு இது நல்லதா கெட்டதா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி தொடர்வது திரைகானம். முதலில் மேட்டுக்குடி திரைப்படத்திற்காக மனோ சித்ரா குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

0: ആകാശവാണി
1: നേരം 8:30 ആകാശവാണി ചെന്നൈ വാനൊലി നിലയം. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம். நெற்றிக்கண் படத்திற்காக சித் ஸ்ரீராம் கிரீஷ் பாடிய பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:45. திரைகானத்தில் தொடர்வது

0: நிறைவு பெற்றது திரைகானம்.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும்.
0: இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்தது புத்தம் புது காலை.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ காஞ்சி நாயிகே, அண்ணாசுவாமி சாஸ்திரி கிருதி, அசாவேரி ராகம், ரூபக தாளம்.

நேரம் 9:31. 30 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம் ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: முத்துச்சிதறலில் தொடர்ந்து உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ராகங்கள் மாறுவதில்லை திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும்.

0: மல்லிகை கொடி உந்தன் மனதில் என்னடி?
1: பாடியுள்ள பாடல் படம் ஆனந்த குமரி.

0: உண்மையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
0: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும். தூய்மையே மேன்மை.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறலில் இனி எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல் படம் கொக்கரக்கோ.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக தர்மதுரை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம். பாடலின் படம் ஒன்ன நினைச்ச பாட்டு படிச்சேன்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: கொய்யாவை சாப்பிட்டாதான் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், டாக்டர் இது கொய்யாவை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொய்யாவை அப்படி இல்லை, குழந்தைங்க முதற்கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கொய்யா வந்து ரசாயன உப்புகள் எதுவும் பயன்படுத்தாதனால அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, விதை தடிமனாக இருக்காது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட வேண்டியதில்லை, ஜூஸியாக இருக்கும்.
2: பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து
3: மழை வந்தால் பயிருவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்துவிட்டு திட்டமிட்டு பயிருவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தாதான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
2: பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் செந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், எஸ்.பி. சைலஜா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி, ஆகாஷ்வாணி சென்னை.
3: நேயர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
4: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் ஏ.என். பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, பாரம்பரிய சமையல் கலை நேர்முகம். பங்கேற்பவர் சமையல் கலை நிபுணர் அன்னபூர்ணி அவர்கள், உடன் உரையாடுபவர் உமா மீனா. 2:15 மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் டி. கமலக்கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து
5: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
6: கொய்யாவை சாப்பிட்டாதான் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், டாக்டர் இது கொய்யாவை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொய்யாவை அப்படி இல்லை, குழந்தைங்க முதற்கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கொய்யா வந்து ரசாயன உப்புகள் எதுவும் பயன்படுத்தாதனால அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, வெதை தடிமனாக இருக்காது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட வேண்டியதில்லை, ஜூஸியாக இருக்கும்.

0: பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து,
1: மழை வந்தால் பயிரிடுவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்துவிட்டு திட்டமிட்டு பயிரிடுவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தாதான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
0: பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள்.
2: எட்டு ஐந்துக்கும் 9:15 திரைகானம் கேட்கலாம். இரவு 9:30 நாடகமலர் சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்கள் வலம் வரும். இவையாவும் ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். நூற்று 1.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அவசர கால சிகிச்சைகள் குறித்து டாக்டர் எம். வசீம் அகமத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 5:30 புதுதில்லி டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் விளையாட்டு அரங்கில் நடைபெறும். 17 வயதுக்குட்பட்ட இளையோர் மகளிருக்கான 65வது சுப்ரதோ கோப்பை கால்பந்து போட்டிகளின் இறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை கேட்கலாம். ஆட்டநேர இறுதி வரை வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் ஒலிபரப்பாகும். சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said the government is fully committed to creating a modern sports ecosystem for India in the 21st century. He said, from sports universities to modern training centres, an ecosystem is being developed across the country where talent receives support at every stage. Addressing the Khelo India dialogue through video conferencing today, Mr. Modi said sports is not limited merely to winning medals, rather it is a mission to unite India's sporting prowess and youth power in the building of a developed India.
4: जब मैं स्पोर्ट्स की बात करता हूं तो ये केवल मेडल जीतने तक सीमित नहीं है, ये विकसित भारत के निर्माण में भारत की खेल शक्ति और भारत की युवा शक्ति को एक साथ जोड़ने का अभियान है। मैं हमेशा कहता आया हूं, जो खेले वो खिले, और खेल में खिलना सिर्फ मैदान पर जीतना नहीं है, खेल में खिलना मतलब व्यक्तित्व का खिलना और देश का गौरव बढ़ाना।
3: He said every district has the potential to shine on the global sports map. The Prime Minister said he had announced from the ramparts of the Red Fort a big talent hunt to identify kids from 5 to 15 years of age in sports. Speaking on the occasion, Union Minister for Youth Affairs and Sports, Mansukh Mandavia, said under the leadership of Prime Minister Modi, sports has emerged as a national priority and an important instrument of youth empowerment. The program was organized as part of the National Sports Day 2026 celebrations by Mera Yuva Bharat, My Bharat. It was conducted across the country with participation of youth at 2 colleges in every district across states and union territories. Nearly 300 Indian tourists are among thousands who are reportedly missing after a flash flood swept through parts of the Nepal-Tibet border. Nepal Foreign Minister Kanal today said nearly 300 Indians are among thousands reported missing in the floods. Meanwhile, Nepal police today said the death toll

0: இதுவரை சங்கீத சாரலில் ஏ என் பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேசன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்று அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலுமிருந்து 100 வீரர்கள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் முத்திரை பதிக்கும் திறனை கொண்ட இளையோர் மாவட்டந்தோறும் உள்ளதாக அவர் கூறினார். இவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் அவர் கூறினார். விளையாட்டு வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பாரா விளையாட்டு வீரர்களின் சாதனை எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் டொராண்டோவில் அந்நாட்டு தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளோடு கலந்துரையாடினார். பல்வேறு வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கனடாவைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 165 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 580 சுற்றுலா பயணிகள் உட்பட 800 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு படையினர் 85 பேரும் அரசு ஊழியர்கள் 162 பேரும் இந்த வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 300 மேற்பட்டோரை தேடும் பணி

0: நடைபெற்று வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் காத்மண்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் நிலை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பதிலளித்து பேசினார். கைலாஷ் யாத்திரை சென்ற 103 தமிழர்கள் இதில் சிக்கியுள்ளதாகவும் இவர்களில் 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில இருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தர்மபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள், ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. மேலும் இன்னொரு சென்னையிலிருந்து இயங்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து அழைத்து போயிருக்காங்க என்ற விவரமும் இப்ப தெரிய வந்தது. சரியா ரஸ்வா மாவட்டத்தில் இருக்கிற போட்டே கோசி அந்த ஆற்றின் அருகே ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தின் காரணமாக வாகனம் நடுவுல சிக்கிக்கிட்டதாக முதல்ல தகவல் வந்தது. அந்த வாகனத்துல பயணம் செய்த 20 தமிழர்கள் தற்போது அவர்கள் மீட்கப்பட்டு மேலும் தரை வழியாக ஒரு ஆல்டர்னேட் ரூட் போடப்பட்டு அழைத்து வர ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. 54 தமிழர்களையும் விரைந்து தாயகம் மீட்டு வரும் பணியையும் விரைவுபடுத்துமாறு காட்மாண்டுல இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திடம் நேத்துல இருந்தே தீவிரமாக நம்ம தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு வரோம். அந்த நடவடிக்கை தனியாக நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: இதற்கிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 37 டன் நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அந்நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் இதில் அடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீட்புப் பணிகளில் நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நேற்று 10 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த நிவாரணப் பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச அளவில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் துறைமுகமாக மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்கான தரவரிசை பட்டியலில் மும்பை துறைமுகம் 21வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சரக்குகளை கையாளும் திறனும் 13.6% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்கள் காரணமாக கடல்சார் துறை புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா வியட்நாம் பிரதமரை இன்று சந்தித்து பேசினார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதற்காக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகின் மிக பழமையான மற்றும் பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். பழங்குடியினர் நலனில் காங்கிரசுக்கு அக்கறை இல்லை என்று சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் குற்றஞ்சாட்டியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்கு வங்கி அரசியலில் மட்டுமே காங்கிரஸ் கவனம் செலுத்துவதாக குறை கூறினார். பழங்குடியினர் நலனுக்கென தனி அமைச்சகத்தை முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பழங்குடியினர் நலனுக்கு பிஜேபி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு விஷ்ணு தேவ்சாய் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் மின் விநியோக கட்டமைப்பை நவீனமயமாக்கும் பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அம்மாநிலங்களின் மின்துறை அமைச்சர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். புதுதில்லியில் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து அவர்கள் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். குருகிராமிலிருந்து பீகார் சென்று கொண்டிருந்த பேருந்து பல்திராய் அருகே நின்று கொண்டிருந்த போது லாரி அதன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் கூறினர். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதராஜ் சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார்.

0: பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 21-9 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் நட்டாலியா ஸ்லோபோடோவாவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் பாரத் ராகவ், சமர்வீர் மற்றும் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19 14-21 21-18 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் லக்ஷயா ராஜேஷை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-6 12-10 2-11 9-11 14-12 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் லாரன்ஸ் டேவோஸை வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனி இடையேயான 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக லக்ஷயா ராய்சந்தானியும் பல நாள் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக யஷ்வர்தன் சௌஹானும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதிரா சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 25 ஆகாஷ்வாணி சென்னை. மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 31 வரை பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வீசக்கூடும். நாளை மறுநாளும் தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் காற்று வீசும் வாய்ப்பு உண்டு. இன்று மேலும் 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும். இவ்வானிலை 30 வரை தொடரும் வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு மற்றும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில், மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசும் வாய்ப்பு உண்டு. 30 மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 31 என்றும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 17-20 வினாடிகளுக்குள் அலைகள் 1.2-1.4 மீட்டராக உயரக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 17-20 வினாடிகளுக்குள் 1.1-1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அலைகள் 1.1-1.3 மீட்டராக உயரக்கூடும். 16-19 வினாடிகளுக்குள் திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 1.2-1.5 மீட்டராக அலைகள் உயரும். ஆந்திர பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோரப் பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9-1 மீட்டராக இருக்கும். கிருஷ்ணா மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1.1-1.3 மீட்டராக இருக்கக்கூடும். குண்டூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 0.7-1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. கொல்லம் கடலோர

பகுதிகளில் அலைகளின் உயரம் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். திருவனந்தபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.2 மீட்டராக உயரம் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். எஸ் என் சுப்பிரமணியம் இயற்றிய பாடல், கே பத்மநாபன் இசையமைப்பில் பாடியவர் சுனந்தா ராமதாஸ்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 1 மணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். டியூபர்குலோசிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் காசநோயை எலும்புருக்கி நோய் என்றும் குறிப்பிடுவார்கள். இது ஒரு தொற்று நோய். பெரும்பாலும் நுரையீரலை தாக்கினாலும் உடலின் மற்ற பகுதிகளையும் இது பாதிக்கும். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்னும் பாக்டீரியாவால் ஏற்படும் இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு காற்றின் மூலம், குறிப்பாக இருமல், தும்மல் அல்லது பேசுவதன் மூலமும் பரவுகிறது. காசநோயின் அறிகுறிகளில் காய்ச்சல், சோர்வு, உடல் எடையிழப்பு, தொடர் இருமல், இரவில் அதிகமாக வியர்த்தல், பசியின்மை போன்றவையும் அடங்கும். மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் குறிப்பிட்ட காலத்திற்கு தவறாமல் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். சரியான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் காசநோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். உலகிலேயே அதிக காசநோய் பாதிப்பு உள்ள நாடாக நமது நாடு இருப்பது வருந்தத்தக்கது. உலக காசநோய் பாதிப்புகளை கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 27% பாதிப்பு நமது நாட்டில் உள்ளது. 2022 கணக்கெடுப்பின்படி 10.6 மில்லியன் காசநோய் நோயாளிகளில் 2.8 மில்லியன் பேர் இந்தியாவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனாலேயே நமது அரசாங்கம் காசநோயை ஒழிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதிலும் முக்கியமானது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம். ரிவைஸ்ட் நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் என்பது 2020 நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராமாக, அதாவது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோமா? காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை முன்கூட்டியே கண்டறிதல், தரமான மருந்துகள் மற்றும் சிகிச்சை முறைகளுடன் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை வழங்குதல், தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுடனும் ஒருங்கிணைத்தல், தடுப்பு உத்திகளில் ஹை ரிஸ்க் அதாவது அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் தொடர்பு தடமறிதல், காற்று வழி தொற்றை கட்டுப்படுத்துதல் ஆகியவை அடங்கும். நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காசநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு விரிவான பராமரிப்பு தொகுப்புகள், பரவலாக்கப்பட்ட சேவைகள் அறிமுகப்படுத்த

0: நடத்தப்பட்டுள்ளன. இதில் டிஆர்டிபி எனப்படும் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்கான குறுகிய வாய்வழி சிகிச்சை முறையின் அளவை அதிகரிப்பதும் அடங்கும். ஊட்டச்சத்து குறைபாடு, நீரிழிவு நோய், HIV தொற்று போன்ற கூட்டு நோய்களை நிவர்த்தி செய்வதையும், நோயின் தீவிரத்தை முன்கூட்டியே மதிப்பீடு செய்து சிகிச்சையை மேம்படுத்துவதற்கான வசதிகளை பரிந்துரைக்கவும் இந்த திட்டம் வலியுறுத்துகிறது. நாட்டில் சுமார் 792 ட்ரக் ரெசிஸ்டன்ட் காசநோய் சிகிச்சை மையங்கள் செயல்படுகின்றன. இந்த திட்டத்தால் சிகிச்சையின் முடிவில் 80% அதிகமான வெற்றி விகிதத்தை தக்கவைக்க முடிகிறது. 2021 84% இருந்தது. 2022 85.5% அதிகரித்தது. இதே வெற்றி விகிதம் 2023 87.6% அதிகரித்துள்ளது. டிடெக்ட், ட்ரீட், ப்ரிவென்ட், பில்ட். அதாவது நோயை கண்டறிதல், அதனை குணப்படுத்துதல், நோயை தவிர்த்தல் மற்றும் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குதல் என்ற இந்த 4 தூண்களின் அடிப்படையில் காசநோய் இல்லாத பாரதத்தை கட்டமைக்க நமது அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆரோக்கியமான பாதையில் ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நூறு புள்ளி 1 சென்னை FM கோல்டில் 1:10 இசைமல்ல நிகழ்ச்சியில் வித்யாபாரதி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi has said the government is fully committed to creating a modern sports ecosystem for India in the 21st century. Addressing the Khelo India dialogue through video conferencing today, Mr. Modi said, from sports universities to modern training centres, an ecosystem is being developed across the country where talent receives support at every stage. He said that sports is not limited merely to winning medals.
3: When I talk about sports, तो ये केवल मेडल जीतने तक सीमित नहीं है, ये विकसित भारत के निर्माण में भारत की खेल शक्ति और भारत की युवा शक्ति को एक साथ जोड़ने का अभियान है। मैं हमेशा कहता आया हूँ, जो खेले वो खिले, और खेल में खिलना सिर्फ मैदान पर जीतना नहीं है, खेल में खिलना मतलब व्यक्तित्व का खिलना और देश का गौरव बढ़ाना।
2: Speaking on the occasion, Union Minister for Youth Affairs and Sports Mansukh Mandavia said, under the leadership of Prime Minister Modi, sports has emerged as a national priority and an important instrument of youth empowerment. The Khelo India dialogue provided a direct channel for young people to engage with the country's sporting ambitions while ensuring that their ideas and perspectives become part of the continuing conversation on India's youth and sports ecosystem. The death toll from the flash flood that swept through parts of the Nepal-Tibet border has reached 162. Nepal Foreign Minister Shishir Khanal has said nearly 300 Indians are among thousands reported missing in the floods. Originating in Tibet, the flood devastated several towns and villages, washing away critical bridges and crippling a dozen hydropower projects. India has dispatched the second tranche of 37.5 tons of humanitarian assistance and disaster relief material, medicines and food packets for Nepal. In a social media post, External Affairs Minister Dr. S. Jaishankar informed that the second flight has taken off carrying relief materials. India had dispatched 10 tons of humanitarian assistance and disaster relief and essential medicines yesterday. Earlier, Prime Minister Narendra Modi spoke to his Nepalese counterpart, Balendra Shah, and assured him of all possible humanitarian assistance. The National Disaster Response Force, NDRF, today said the devastating flash floods in Nepal

0: இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய சமையல் கலை குறித்த நேர்முகம் இடம்பெறுகிறது. இதில் பங்கேற்கிறார் சமையல் கலை வல்லுநர் திருமதி அன்னபூரணி அவர்கள்.
1: ஆக சிறந்த பெண் ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் சமையல் கலை வல்லுநர் திருமதி அன்னபூரணி அவர்கள். அவர்களை இப்பொழுது சந்திப்போம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம்.
2: நான் வந்து என் பேர் அன்னபூரணி. நான் சிதம்பரம் நகரில் இருக்கேன். எனக்கு ஒரு பையன், அவன் வெளிநாட்டில் இருக்கான். எங்கள் கணவர் வந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கார்.
1: சரி மேடம், இப்போ நம்ம பேச வந்தது சமையல் கலை பற்றி. இப்போ ஆய கலைகள் 64. சமையலும் ஒரு கலை தான். அதை விரும்பி ஈடுபாட்டோடு செய்தால் அது நல்லாயிருக்கும். மனசில் வெறுப்போடு இவ்வளவும் செய்யணுமா அப்படிங்கிற வெறுப்போடு செய்தால் அந்த சமையல் நல்லா இருக்காது. அந்த காலத்துலலாம் பாரம்பரிய சமையல் இருந்தது. மக்கள் விரும்பி சாப்பிட்டாங்க. நல்ல ஹெல்த்தியாக வேறு, ஆரோக்கியமாக வேறு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்தது. குக் பண்ணி சாப்பிட்றோமோ இல்லையோ, புக் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம வாழ்ந்த காலம் உணவே மருந்து, மருந்தே உணவு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
2: வணக்கம். இப்போ உணவு எடுத்துட்டால் மூணு பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நம்மளுடைய ஆரோக்கியம், இன்னொன்று வந்து ஜீரணம், இன்னொன்று வந்து சத்து. இப்போ ஜீரணம்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ பிறந்த குழந்தைக்கு கொண்டு போய் சாதத்தை ஊட்டினா அந்த குழந்தைக்கு ஜீரணமாகாது. அப்போ அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறத கொடுக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் கொடுத்தா தான் அந்த குழந்தைக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து நல்லா சாப்பிடணும். அவங்க வந்து கீரை, சத்தான ஆகாரமாக வந்து சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதே வயசானவங்களுக்கு கொண்டு போய் வேறு எதாவது கொடுத்தா அவங்களுக்கும் ஜீரணமாகாது. அப்போ அவங்களுக்கு எது கொடுக்கணுமோ அதை தெரிஞ்சு அந்த வயசானவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி மூணு பேருக்கும் மூணு விதமாக பிரித்து அவங்களுடைய உடம்புக்கு எது ஒத்துக்குது, எது ஒத்துக்கலை, எது அலர்ஜி ஆகுது அப்படி

0: அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம வந்து செய்யணும். இப்போ ஒரு குழந்தைக்கு கொடுக்கறத கொண்டு போய் இளைஞர்களுக்கு கொடுக்க முடியாது, இளைஞர்களுக்கு கொடுக்கறத கொண்டு போய் வயசானவங்களுக்கு கொடுக்க முடியாது. குழந்தைக்கு என்ன கொடுக்குறோமோ அதை தான் வயசானவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான் ஏஜ் ஆகும்போது, அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம அந்த ஃபுட்டை வந்து கொடுக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து டைஜஸ்ட் ஆகி அவங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஈவன் தோசை மாவில் கூட இன்னைக்கு வந்து அந்த சோடா உப்பை கலக்கிறாங்க. அந்த சோடா உப்பு டெய்லி போய் போய் போய் வயிறு வந்து அல்ச புண்ணாக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், தோசை மாவு தானே அரைக்க கஷ்டப்பட்டுட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றோம். அதுவும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கெடுதலாக இருக்குது. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் போகவே கூடாது. இப்போ வந்து ஐடி கம்பெனியில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து ராத்திரி 12 மணி 2 மணின்னெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தூக்கமும் இல்லாதபோது ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டு போகுது. அப்படி இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு வந்து வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக அதாவது சாப்பிடணும், அதை வந்து கொஞ்சம் ஏர்லியராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து இது பண்ணும்போது உடம்பும் வெயிட்டு போடாது, வியாதி வராது. கீரை அந்த மாதிரி சத்தான உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத என்னோட அபிப்பிராயம்.
1: சரி மேடம், அந்த காலத்தில் சத்தான ஆகாரமே சாப்பாடாக இருந்தது. நல்ல கம்பங்களி, கேழ்வரகு களி, சாமை, இந்த நவதானியங்கள் சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு சமைச்சு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. வயலில் போய் நல்லா பாடுபட்டாங்க, உடல் உறுதியாக இருந்தது. மாவாட்டை அம்மிக்கல் இருந்தது, மிக்சி கிடையாது, ஆட்டு உரல் இருந்தது. அப்புறம் வந்து இடிப்போமே உரல் இடித்து போடுற அந்த உரல் இருந்தது. இதெல்லாம் வச்சு தான் அம்மா பாட்டியெல்லாம் அரைச்சி ஆட்டு உரலில் ஆட்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே மிஷின் வந்துருச்சு. அந்த காலத்தில் எல்லாத்தையுமே பெண்கள் வந்து விரும்பி வீட்டு வேலைகளை சமையல் வேலைகளை நல்லா பார்த்தாங்க. இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி ஹைலி எஜுகேட்டட் அண்ட் ஹைலி இன் ப்ரொஃபஷன். அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கும் வீட்டுக்கு வர்றதுக்குமே நேரம் சரியாக இருக்குது. அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் பார்க்குறாங்க. ரசம் அப்படின்னு நடித்தா அது கேட்குது, ஒருத்தருக்கா 2 பேருக்கா 3 பேருக்கான்னு. அப்புறம் ஒருத்தருக்குன்னு நடித்தா 1 நாளைக்கா 2 நாளைக்கா 3 நாளைக்கான்னு ரசம் கேட்குது. இது ஆன்லைனில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. யூடியூப்பில் எல்லோரும் ஃபுட் பிளாகர்ஸ் இருக்காங்க, நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. 7 வகை சட்னி தெரியுமா, முதன் முதலாக இந்த உணவை செய்து பாருங்கள் அப்படின்லாம் கொடுக்குறாங்க. என்ன தான் அவங்க ஆன்லைனில் பண்ணாலும் வீட்டில் அம்மா செய்கிற சமையல் பாட்டி செய்கிற சமையல் மாதிரி வராது. ஸோ அந்த பாரம்பரியமான சமையல் செய்வதற்கு முதல்ல எப்படி நம்ம அதை அணுகணும், ஏன்னா நீங்கள் முதல்லே சொல்லிட்டீங்க, காய்கறிகள் கீரைகள் சத்து மிகுந்த தானியங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு வந்து நிறைய ஆரோக்கியம் கிடைக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த பாரம்பரிய உணவை எப்படி மறுபடி நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றது?
0: என்னோட பொறுத்தவரையும் இப்போ உத்திஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். உத்திஷ்டங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. அது வந்து தமிழில் சொல்லும்போது ஒரு உணவை வந்து 6 மணி வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ணலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அது இது நம்ம சாப்பிட்டோன்னா அது உடம்புக்கு வந்து பாய்சனாக மாறிடுது. அப்போ என்னன்னா இப்போ நான் வந்து ஒரே ஒரு குறிப்பை சொல்கிறேன். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஐங்கார பொடின்னு ஒன்று உண்டு. இது வந்து மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. இந்த ஐங்காரி பொடிங்கிறது வந்து ஒரு சுண்டவத்தல், ஒரு மணத்தக்காளி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, பெருங்காயம், சீரகம், இந்த 5 நல்லா வறுத்து பொடி பண்ணி உப்பு வச்சு காரமெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி டெய்லி ஒரு உருண்டை சாப்பாடு சூடு சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த 1 ஸ்பூன் பொடியை போட்டு சாப்பிட்டா நம்ம உடம்புல உள்ள அந்த சுண்டவத்தல், வயிற்றில் உள்ள புண்களை புழு பூச்சிகள்லாம் போக்கும். அந்த மணத்தக்காளி வந்து புண்ணை குறைக்கும். ஜீரகம் வந்து டைஜஸ்டை கொண்டு வரும். பெருங்காயம் வந்து கேஸ் இதெல்லாம் நீக்கும். கருவேப்பிலை வந்து பித்தத்தை எடுக்கும். இப்போ இந்த 5 சேர்ந்தது தான் நம்ம ஐங்கார பொடி எப்படின்னு சொல்றோம். இதை வந்து அரைச்சி வச்சுட்டு அது கூட நிறைய வைக்க கூடாது. கொஞ்சமா 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவை வறுத்து வறுத்து நம்ம என்ன பண்ணணும், இதை தினம் சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உடம்புல உள்ள வியாதிகள் எல்லாம், ஏன்னா இந்த 5 தான் நமக்கு மெயினா இருக்கு. புண்ணு அல்சர் வருது, அப்புறம் வந்து ஜீரணமாகாம இருக்கு இது. அப்ப இந்த 5 பொடியும் டெய்லி வச்சு சாப்பிடும் போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல பாட்டிமார்கள் வந்து இதுதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்து நம்ம அப்புறம் சுக்கு மிளகு அது வச்சு லேகியம், அப்போ பெரியவங்கள்லாம் நமக்கு வந்து பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஆனால் நம்ம அதெல்லாம் மீறி நமக்கு கொஞ்சம் நம்ம டைமை ஒதுக்கி வீக்லி ஒன்ஸ் வேலைக்கு போகிறீங்க எல்லாம் செய்கிறீங்க,

0: ஆனால் வந்து ஒரு சண்டே சாட்டர்டே லீவு கிடைக்கும் போது இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதை நீங்கள் வந்து டப்பாவில் போகும்போது கூட நீங்கள் பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா டெய்லி அதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும்.
1: மெடிசினல் வேல்யூ உள்ள ஃபுட்டாக நல்ல
0: மருந்து.
1: காய்கறிகளில் என்னென்ன சத்து இருக்குது மேடம், அது எந்தெந்த காய்கறிகள் சாப்பிடணும்?
0: மெயினாக பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். அது கூட நம்ம உடம்புக்கு, இப்போ கத்திரிக்காயெலாம் நிறைய பேருக்கு அலர்ஜி சொல்லுவோம், ஆனால் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனாலையும் உடம்புக்கு நல்ல. நம்ம என்னெல்லாம் பச்சை காய்கறிகள் அதுதான் மெயினாக சாப்பிடணும். அப்புறம் வந்து வாழைத்தண்டு யாருமே எடுக்கிறதே கிடையாது, வாழைத்தண்டு சாப்பிடணும். வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நம்மளுடைய கல் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகாது. அப்புறம் வாழைப்பூ, வாழைப்பூ வந்து லேடிஸ் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா அந்த யூட்ரஸுக்கு வந்து அப்புறம் அந்த தூர பிரச்சனை இந்த இது எல்லாத்துக்குமே வந்து அது ரத்தப்போக்கு இதுக்கெல்லாமே வந்து வாழைப்பூ வந்து அவ்வளோ நல்லது. வாழைப்பூ உங்களால் சமைச்சு சாப்பிட முடியலன்னா என்னைக்கு லீவு கிடைக்குதோ அதை நல்லா ஆஞ்சிட்டு கொஞ்சம் லேசாக வந்து வெயில்லையோ இல்லையோ வானொலியிலையோ போட்டு நல்லா வதக்கிட்டு அதை பவுடர் பண்ணி இந்த அதையும் சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா வந்து இருக்கும். அது வந்து வாழைப்பூ கண்டிப்பாக லேடிஸ் வந்து சாப்பிடணும். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப எடுக்காமல் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ பச்சை காய்கறிகள், அப்புறம் நவதானியங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் இல்லாதனால தான் இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு கூட சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் நிறைய வருது. இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல அம்மாக்கள் வந்து இந்த வேலைக்கு போனாலும் குழந்தைகளை வந்து நல்லா கேர் எடுத்து பார்க்கணுங்கிறது தான் என்னோட கருத்து.
1: சரி மேடம், ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக குழம்பு மிளகாத்தூள் செய்கிறாங்க, அந்த ப்ரப்போர்ஷனே சரி இருக்கிறது இல்லை. சில நேரம் குழம்பு நல்லா இருக்காது, சில என்றைக்காச்சும் ஒரு நாள் நல்லா இருக்கும். அந்த குழம்பு மிளகாத்தூள் அரைக்கக்கூடிய ப்ரப்போர்ஷன் என்னன்னு சொல்லுங்களேன்.
0: அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ மல்லி நான் வந்து இந்த மஞ்சப்பொடியெல்லாம் மஞ்சள் அப்புறம் வந்து கருவேப்பிலையெல்லாம் போட மாட்டேன். நான் வந்து மிளகு ஜீரகம்லாம் போட மாட்டேன். இது என்ன கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, அப்புறம் துவரம்பருப்பு, கடுகு, வெந்தயம், மிளகாய் வத்தல் இதை மட்டும் நல்லா வறுத்துட்டு ஒவ்வொன்றா வறுத்து அதை நான் பவுடர் பண்ணி சாம்பார் ஆக்கிவேன். அப்புறம் வந்து எல்லாருமே என்ன பண்ணணும், நிறைய மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகம், சுக்கு, இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மெடிசினல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு ஜீரணமாகவும் சத்தும் கிடைக்கும். அப்புறம் வந்து எல்லாரும் நான்வெஜ்ஜு எல்லாம் சாப்பிட்றாங்க, அது வந்து உங்கள் சௌகரியம். அந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க கூட அது வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா நைட்டெல்லாம் உட்காந்துட்டு ஹெவியாக நான்வெஜ் சாப்பிடும்போது அது வந்து ஜீரணமாகாது உங்களுக்கு. அப்போ அது நைட் டைமில் வந்து இது பண்ணிடணும். அதான் சொல்லுவாங்க, காலையில் ராஜா மாதிரி சாப்பிட, மத்தியானத்தில் ஒரு மாதிரி சாப்பிடணும், ராத்திரியில் பாதி வயிறு தான் நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா நைட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கினோம்னா அது வந்து எருக்கழிச்சிட்டு வரும், நமக்கு வந்து சரியாக வந்து நெஞ்சுக்குள்ளே நிற்கும், அதெல்லாம் நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அது ராத்திரி வந்து கம்ப்ளீட்டாக சாப்பாடை வந்து பாதி வயிறுக்கு தான் சாப்பிடணும். அதே மாதிரி தண்ணியும் பகல் ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி குடித்தாலும் ராத்திரி வந்து தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆனால் டாக்டர்ஸ் இன்னைக்கு வந்து 3 லிட்டர் குடிங்க, 4 லிட்டர் குடிங்கன்றாங்க. பகல் ஃபுல்லாக எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம், ராத்திரி வந்து கம்மியாக தான் குடிக்கணும். நிறைய தானியங்களை சாப்பிடணும் டெய்லி, ஒவ்வொரு சுண்டல். அப்புறம் வேக வச்சு மோஸ்ட்லி வந்து ஃப்ரைட் ஐட்டத்தை வந்து தடுக்கணும். ஃப்ரைட் ஐட்டத்தை விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சதாக நிறைய சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். குழந்தைகளுக்கும் அந்த சூப்பு மாதிரி வச்சு, அப்புறம் டெய்லி சூப் மாதிரி காய்கறி சூப்பு, முருங்கைக்காய் சூப்பு, முருங்கை இலை சூப்பு இந்த மாதிரிலாம் நம்ம வச்சு குடிக்கும்போது நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும்.
1: சரி மேடம், நான்வெஜ் சாப்பிட்றதுல எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை, ஏன்னா அதில் எந்த சத்தும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கொலஸ்ட்ரால் தான். வேணும்னா மீன் சாப்பிட்லாம், அதில் ஒமேகா 3 இருக்குது, கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சில சத்துக்கள் எல்லாம் மீனில் இருக்குது. மற்றபடி மட்டன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றாங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கொலஸ்ட்ரால் தான். இன்ஜெக்ஷன் போட்டு, ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு கோழியெல்லாம் வளர்க்குறாங்க, அது வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தை கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் நான்வெஜ் சாப்பிட்றத விட வெஜ் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது, விட்டமின் ஏ, பி, சி, டி. அதனால் காய்கறிகள் பொதுவாக நல்லது, பச்சை காய்கறிகள், கீரைகள் அதெல்லாம் ரொம்ப உடலுக்கு நல்லது. ரத்தம் ஊற வைக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடணும்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி பாரம்பரியமாக நீங்கள் கற்றுக்கிட்ட சமையல் வேறு என்னென்ன?

0: உங்களுக்கு யார் சமையல் கற்றுக் கொடுத்தா? நீங்களா கற்றுக்கிட்டீங்களா அம்மாட்ட இருந்து, இல்லை உங்களுக்குன்னு யாராவது ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்தாங்களா?
1: எனக்கு சமையலுங்கிறது எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அடுப்படியே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகுதான் எங்கள் மாமியார் எல்லாம் சொன்னாங்க. மாமியாருக்கு முடியல, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, எங்கள் அப்பா தான் எனக்கு மெயின் மாடல் ரோல் மாடல். அவர் தான் எங்கள் அப்பா தான். இந்த மாதிரி அரிசிக்கு இவ்வளோ தண்ணி வைக்கணும், அரிசி உளுந்து இப்படி களையணும், இப்படி அரைக்கணும், இப்படி செய்யணும், பொடி இப்படி திரிக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் பக்கத்தில் அதுக்கப்புறம் இப்போ வந்து நானாகவே ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி இப்போ எல்லாம் நானே பண்ணிக்கிறேன். நான் வெளியில் எந்த சாமான அரிசி பருப்பு அந்த தானியங்களை தவிர நான் எதுவுமே வெளியில் வாங்குறதே கிடையாது, எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கையில் ஏன்னா கடைகளில் வந்து எல்லாமே எனக்கு மிக்சடாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நான் அதை எனக்கு அதில் உடன்பாடில் வாங்கிறது. அதனால் ஈவன் பொடியிலேருந்து இதிலேருந்து எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து நல்லா அது ஹெல்த்தியாக தெரியுது. வெளியில் வந்து நான் எதுவுமே

0: கடைகளில் வந்து எல்லாமே இன்றைக்கி மிக்சடாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நான் அதை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை வாங்கிறது. அதனால் ஈவன் பொடியிலேருந்து இதிலேருந்து எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து நல்லா அது ஹெல்த்தியாக தெரியுது. வெளியில் வந்து நான் எதுவுமே ஈவன் மஞ்சப்பொடியிலேருந்து எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா லேடிஸாலையும் வந்து இன்றைக்கி எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, அதுவும் தேவையாக தான் இருக்குது பணமும். ஆனால் பணமே வாழ்க்கைன்னு வச்சு வாழக்கூடாது. நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் நம்மளால் எது முடியுதோ அது கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாள் என்றைக்கான ஒரு நாள் லீவு கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம். அந்த ஒரு நாள் லீவில் நாங்கள் வந்து வீட்டு வேலை பார்ப்போமா, குழந்தைகளை பார்ப்போமா, துணி துவைப்போமா, கிரைண்டர் போடுவோமா அப்படின்னு கேட்குறீங்க, அதெல்லாம் வாஸ்தவம்தான். இருந்தாலும் அந்த ஒரு நாளில் நீங்கள் என்னெல்லாம் உங்களால் மேக்ஸிமம் பண்ணி வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து ஒரு வாரம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் திரும்ப பண்ணுங்கள். ஒரேடியாக செஞ்சு வைக்க வேண்டாம். ஒவ்வொரு வாரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சா அது உங்களுக்கு வந்து தெரியாது உங்களுக்கு. அப்புறம் வந்து குழந்தைகளை வந்து நிறைய டிவி பார்க்க டைம் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட உடன்பாடு.
1: அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும், எதாவது என்ன பொருளெல்லாம் சேர்க்கணும் சொல்லுங்கள்.
0: கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, எல் நான் வந்து ஒரு தரம் எள்ளு போடுவேன், ஒரு தரம் வந்து பெருங்காயம் போடுவேன், எள்ளு அப்புறம் மிளகா வத்தல் அது எல்லாத்தையும் தனித்தனியாக எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிடுவேன் நான்.
1: சரி,
0: குளிர்பானங்களும் அப்படிதான், ரொம்ப கூலாக குடிக்காமல் வீட்டில் வந்து நம்மளே முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்கி குடிக்காமல் ஜூஸ் எல்லாம் அது நம்ம ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வந்து நம்மளே நம்ம கையால் ஜூஸ் போட்டு குடித்தோம்னா அது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அவங்க வந்து எப்படி போடுறாங்க என்ன ஏது நமக்கு எதுவுமே தெரியாது. நான் இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். போன வாரம் நான் யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு ஜூஸ் பேக்கெட்டில் வந்து ஒரு கேஸ் நிறைய உடைக்கிறாங்க. ஒவ்வொன்றுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு இதில் பல்லி இருந்தது, ஒரு இதில் வந்து ஃபங்கஸ் மாதிரி இருந்தது, ஒரு இதில் வந்து பூ அந்த இலையெல்லாம் உள்ளே கடந்தது. இப்படி ஒவ்வொரு டப்பா பிரிக்கிறாங்க, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொன்று ஏதோ இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அது உள்ளே கவர் ஆனால் அதை பார்க்காம நம்ம குடிக்கிறோம். அதை குடிக்கும்போது நம்ம ஹெல்த்து வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. அது மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி இந்த பேக்கட் ஐட்டம் அப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம் இதை இந்த வெளியில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க, இதுக்கு மேலேயாவது. ஏன்னா நிறைய கலப்படங்கள் வருது, நம்ம ஆரோக்கியம் தானே நமக்கு. ஸோ நம்ம இருக்கிற இதில் இருக்கணும்.
1: அப்புறம் வந்து நீங்கள் இந்த வத்தல் வடாம், இலை வடாம், துளிர் வடாம் இதெல்லாம் எப்படி செய்வீங்க?
0: ஆமாம், அதெல்லாம் நாங்கள் வந்து வீட்டிலையே தான் செய்வோம். எல்லாமே நான் வந்து இந்த வெயில் காலம் வந்தோடனே எல்லாமே வெங்காய வடாம், கூழ்வத்தல் அது எல்லாமே நானே வீட்டில் பண்ணிடுவேன். நான் அதான் சொல்கிறேனே, அரிசி பருப்பு இந்த தானியங்கள் தவிரும் இது எல்லாம் நானே வீட்டில் பண்ணிடுவேன். ஒரு நாள் கஷ்டப்படுறோம், ஒரு நாள் கஷ்டப்பட்டால் ஒரு வருஷத்துக்கு ஆகும், அவ்வளோதான். அது நமக்கு வேல்யூ நல்லா இதாக இருக்கும். கடையில் போய் வாங்கினோம்னா ஒரு பேக்கெட் 90 ரூபா, 300 ரூபா, 100 ரூபா அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. இது நம்ம அந்த 100 ரூபாய்க்கு செலவு பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம அதை வந்து வடாம்பத்தெல்லாம் ஒரு நாள் கஷ்டப்படுறோம், ஆனால் ஒரு வருஷம் நம்ம பலன் அனுபவிக்கிறோம்.
1: சரி, இப்போ உள்ள பிள்ளைங்க நீங்கள் சொன்ன மாதிரி 25 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க, ஸ்பெஷலிஸ்ட் வரைக்கும், MBBS எடுத்துட்டா ஸ்பெஷலிஸ்ட் MD எல்லாம் படிக்கிறாங்க. அதே மாதிரி BE படிக்கிற பிள்ளைங்க BE முடிச்சுட்டு MB, MEA, MBA இந்த மாதிரி படிச்சுட்டு நேராக அவங்க ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சமைக்கிறதுக்கான தருணத்தையோ சமைக்கிறதுக்கான இடைவெளியோ நம்ம கொடுத்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி போனால் அவங்க எப்படி யூடியூபே கட்டிக்கிட்டு அழ முடியுமா? இப்படி தான் சமையல் பண்ணணும், அப்படி ஆன்லைன்லேயே சமையல் பண்ணி பழகிறதுக்கு அவங்கள விட முடியுமா? அது கரெக்டாக வருமா அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தேகம் இருக்குது. அப்படிப்பட்ட பொண்ணுங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி தகவல் சொல்ல விரும்புகிறீங்க? வீட்டு சமையல் எப்படி கற்றுக்கிடணும்?
0: எடுத்த உடனே அவங்க வந்து சமைக்கணுங்கிறது கிடையாது. அதாவது ஒரு குழந்தை என்ன பண்ணும், முதல்ல வந்து குப்புற விழும், அப்புறம் கொஞ்சம் தவளும், அப்புறம் எழுந்து உட்காரும், நடக்கும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு படிக்க இது பண்ணும்போதே யூடியூபையும் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா அவங்களா ட்ரை பண்ண, இது போட்டால் இப்படி இருக்குமா அப்படிங்கிறது. இப்போ சாதம்னு வைக்கிறீங்க, ஒரு நாள் குழஞ்சி போகும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தண்ணியை கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா அது சாதம் சரியாக வந்துடும். இல்லை அரிசியை வந்து கூட்டணும், அப்படி ஒவ்வொரு நாள் நீங்களாக அதை ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். ஒரு 2 நாள் செஞ்சு நீங்கள் வந்து இளைஞர்கள் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அதுக்கு பிறகு ஆஹா நம்மளா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே அந்த ஒரு எந்தூசியாசம் வந்துடும், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வரும். அதாவது என்னென்னா நமக்கு சமைக்க தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் புளி ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நாள் காரம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நாள் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதை அடுத்த நாள் நீங்கள் அது வந்து ரெக்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஒரு

0: ஸ்டெஃபாகவே மாறிடுவீங்க. அதனால் எடுத்தோடனே அது பயப்படக்கூடாது, தெரியலன்னு சொல்லக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணால் தான் முடியும்.
1: மாமியார் வீட்டுக்கு போகிற பிள்ளைங்க கல்யாணம் ஆகி கொஞ்சம் பயத்தோடையே இருப்பாங்க, நமக்கு சமையல் தெரியாது, ஐயோ எதுவும் நினச்சிப்பாங்களோ. இப்போ மாமியார் சமையல் செய்யும்போது இவங்க பக்கத்தில் நின்று பார்த்தாலே போதும், ஓரளவு கற்றுக்குவாங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: ஆ, அது தவிர மேடம், பாரம்பரியமாக நீங்கள் செய்யக்கூடிய சாம்பார், அவியல், பொரியல், கூட்டு, ரசம், அதுக்கப்புறம் பருப்பு, கீரை கடைசல்கள், சுண்டல், ஸ்ப்ரவுட்டடு சுண்டல், இந்த மாதிரி நிறைய இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க?
0: எல்லாமே எனக்கு வந்து எதுவுமே முதல்ல தெரியாது. அதாவது முதல் நாள் கல்யாணமாய் வந்த அன்னைக்கு என்ன என்ன பண்ணாங்க, சட்னி போடுன்னாங்க மிக்ஸி. நான் வந்து மிக்ஸியே பார்த்ததே கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. நான் மூடணுன்றது எனக்கு தெரியல, ஏன்னா நான் மிக்ஸி பார்த்ததே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே அவங்க போடுன்னாங்க, சுவிட்சை போட்டு விட்டுட்டேன். போட்ட உடனே வீடு ஃபுல்லாக இதாகிடுச்சு. அப்போ எனக்கு என்னன்னு தெரியலன்னு உட்காந்து ரொம்ப அழுதுட்டேன். அப்போ எல்லாம் பெரியவங்க, மாமியார், எங்கள் ஓர்படியெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா இப்படிதான் பண்ணணும்னு. ஓ அப்படியா அப்படின்னு அடுத்த நாள்ல இருந்து எனக்கு மூடி போட்டுட்டு தான் நான் மிக்ஸி போடணுங்கிறத கத்துட்டேன். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா கத்துக்கணும், கத்துட்டா தான் வரும். அது வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இந்த பட்சணம் எல்லாம் பண்ணவே தெரியாது. இப்போ இப்போ நான் ட்ரை பண்ணி எல்லாம் நானே பண்ணிக்கிறேன், எதுவுமே வெளியில வாங்குறதே கிடையாது. அந்த நம்மளுடைய அந்த குவாலிட்டி குவான்டிட்டி இந்த ரெண்டும் இருந்ததுன்னா எல்லாமே பக்காவா ஆயிடும். வந்து என்ன சுண்டெல்லாம் அப்படிதான், நம்ம முதல் நாள் ராத்திரி ஊற வச்சுட்டு அதை வேக வைக்கணும். வேக வைக்கும் போது நமக்கு பக்குவமா ஒரு விசில் வச்சா வேகாது, தெரிஞ்சா ரெண்டு விசில் வைக்கணும், ரெண்டு விசில் தெரியாதுன்னா ஒரு மூணு விசில் வைக்கணும். அதான் எதுவுமே நம்ம வந்து டே பை டே அது கத்துக்கும் போது தான் அது வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க. யாரோட ஹெல்ப்புமே வேண்டாம், நம்ம ஒவ்வொரு நாளா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கே எல்லாம் தெரிஞ்சிடும். முதல் நாள் வந்து யாருக்குமே கல்யாணம் ஆகி போனோடனே அது அம்மா வீட்டு பக்குவம் வேற மாதிரி இருக்கும், மாமியார் வீட்டு பக்குவம் வேற மாதிரி இருக்கும். அதனால அம்மா வீட்டு சமையலை மாமியார் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், மாமியார் கூட நின்று அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஈவன் பூஜை முறைகள் கூட நமக்கு வந்து அம்மா வீட்டு பழக்கம் ஒரு மாதிரி இருக்கும், மாமியார் வீட்டது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன மாமியார் வீட்டு சைடில் என்ன அப்படிங்கிறத நம்ம அதை கரெக்டாக பார்த்துக்கணும். தெரியலையா ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கணும், அவங்கள்ட்ட கேட்டு எப்படி எழுதணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ப்ரொசீஜரை எழுதி வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு வருஷம் நம்ம பண்ணியாச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அவங்கள விட பெஸ்ட் ஆகிடுவோம். அதெல்லாம் கற்றுக்கிறதுல தான் இருக்குது.
1: சமையல் கலை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு வெளியில், அதையெல்லாம் வாங்கி அதன்படி செய்தால் சமையல் சரியாக வருமா மேடம்?
0: அது வந்து வருமா வராதாங்கிறத இப்போ லேடிஸை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் எந்த புக்குமே வேண்டாம் என்ன கேட்டால் வந்து நம்ம வந்து பார்த்து இன்னைக்கு அதான் ஒரு இன்னைக்கு ஒரு பருப்பு எடுத்துக்கோங்களேன், சாதாரணமாக ஒரு பருப்பு எடுக்கிறீங்க, அந்த பருப்பை வந்து எவ்வளோ வச்சா நம்ம ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு பேருக்கு எவ்வளோ வச்சா சரியாக இருக்கும், அப்போ அதுக்கு எவ்வளோ தண்ணி விட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாமே வந்து காமனாக என்ன இன்றைக்கி எல்லாருமே இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி இதை வச்சு தான் மசாலா ஐட்டம் இதை தான் பண்ணி போட்டு எல்லோரும் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுடைய ஐடியாவில் எவ்வளோ போட்டால் நமக்கு சரியாக வரும், ஏன்னா ஒரு நாள் மிஞ்சும் ஒரு நாள் வந்து காணாமே போகும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுற பக்குவத்தில் பொறுத்து தான் இருக்குது. நல்லா செஞ்சோம்னா அவங்க ருசித்து சாப்பிடுவாங்க, சரியில்லைன்னா அவங்க ஆம்பளையில் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிட்லையேங்கிற நம்ம வருத்தப்படவும் கூடாது, ஏன்னா அடுத்த நாள் இது வந்து என்ன ஒரு அனுபவ கல்வி தான். எல்லாத்த விட சமையல்ங்கிறது வந்து ரொம்ப அனுபவ கல்வி தான். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏன்னா டெய்லி செஞ்சதே நம்ம செய்ய மாட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா மாற்றி, மோர் குழம்பு ஒரு நாள், வத்த குழம்பு ஒரு நாள், சாம்பார் ஒரு நாள், அப்புறம் வந்து அவியல் ஒரு நாள், அப்படி மாற்றி மாற்றி செய்யும் போது அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம்னா அப்புறம் ஈஸியாக அதெல்லாம் வந்துடும். எந்த புக்கோ எந்த யூடியூபோ எதுவுமே வேண்டாம், நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். அது நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வர தான் உங்களுக்கு அது வந்து பக்குவமாக வரும்.
1: சரி மேடம், இப்போது அந்த காலத்தில் உள்ள சமையல் முறைகள் இப்போ கொஞ்சம் திரும்பிக்கிட்டு வருது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரம் வந்ததுலேருந்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவடைய ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. நம்ம சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டா தான் நம்மளுடைய உடலுக்கு பலன். ஏன்னா ஐடியில் வேலை பார்க்குறவன் 40 வயசுலேயே 60 வயசு கலவனை போல் மாறிடுறான். காலார நடக்கணும்னா நடக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ நவதானியங்கள் வந்திருக்கு. நவதானியங்களில் ராகி மாவு, கம்பு, சாமை, தினை அரிசி, கருப்பு கவுனி அரிசி, நிறைய அரிசி வகைகள் எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாமே பாக்கெட்டில் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம அதை உப்புமாவை செய்யலாம், கஞ்சியாக காய்க்கலாம், தோசையாக செய்யலாம், அடையாக

0: செய்யலாம், தொட்டுக்கிறதுக்கு நல்ல கொழுக்கட்டையை பண்ணலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துருக்குது. உப்புமா அதான், அதை வச்சு நவதானியங்களை வச்சே வெரைட்டியாக பண்ணுறாங்க. இப்போல்லாம் அதை பண்ணிக்கிறாங்க வீட்டில். அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கிது அந்த நவதானியங்களை. அதை வச்சு வீட்டில் வந்து என்னென்ன பண்ணணுமோ ஊற வச்சு, சிலர் ரைஸாகவே அப்படி பொங்கல், நம்ம பொங்கல் வைப்போம் இல்லையா, அதே மாதிரியே பொங்கல் வச்சு சாப்பிட்றாங்க. தோசை ஊற்றிக்கிறாங்க, அடை பண்ணிக்கிறாங்க, முறுக்கு புளிகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி குளக்கட்டை என்ன என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த உணவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிட்டு வராங்க. இப்போது சுகர் பேஷண்ட்டு மற்ற வியாதிகள் உள்ளவங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இந்த நவதானியங்கள் உணவு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அதாவது இளைஞர்கள் வந்து நல்லா சத்தாக சாப்பிடணும். நாங்கள்லாம் வளர்ந்த காலங்கள் வேறு, இப்போ வளர்கிற காலங்கள் வேறு. அப்போ நாங்கள் அப்போ சாப்பிடும்போதெல்லாம் எங்கள் மாமியாரோ அம்மா அப்பா பாட்டி அவங்கெல்லாம் இது பண்ண, இப்போ மிடிலில் வந்து குழந்தைகளுக்கு வந்து எந்த அம்மா அப்பாக்கெல்லாம் எல்லாம் வேலைக்கு போகிறோம் இது பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு வந்து எதுவுமே சத்தான ஆகாரம் கொடுக்க முடியல. இப்போ காணாததுக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணிடுறாங்க, உடம்பு வெயிட்டு போய்ட்டுருது, சின்ன வயசுலேயே சுகர் வந்துடுது. முதல்ல எந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமோ இடையில வந்து ஆஹா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் கேழ்வரகு கம்பெல்லாம் வந்து இல்லாதவங்க தான் சாப்பிடுவாங்க, ஏழைகள் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னுலாம் ஒரு தாட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து சுகர் வந்துச்சு, ப்ரெஷர் வந்துச்சு, வியாதி வந்துச்சுன்னு சொல்லி திரும்ப சைக்கிள் வராங்க. எல்லாருமே வந்து சாமை தினை கோதுமை அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கணும், நம்ம ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் வந்து திரும்ப பழையபடி இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து இளைஞர்கள் வந்து இது வேணும் சாப்பிடணுங்கிறது கிடையாது. டேஸ்ட் பிடிச்சா சாப்பிடலாம், அவங்க இருக்கட்டும், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னா இப்போ நீங்கள்லாம் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க, அது அதெல்லாம் தேவையே இல்லை. நல்லா வாக் பண்ணுங்க, நல்லா வந்து பகலில் தூங்காதீங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்குறீங்க, அப்புறம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 10 நிமிஷம் வேலை உட்காந்திங்களா அடுத்த ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு தடவை வந்து வாக் பண்ணிட்டு வரணும், அப்புறம் திரும்ப உட்காந்து வேலை பண்ணணும். ஏன்னா உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அதே இடத்துல சீட்டில் உட்காந்துருக்கனால உடம்பு வந்து பெருத்துருது, உடம்பு பெருக்கிறதுனால வியாதிகள் வருது. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கலாம். ஆனால் வயசானவங்க இப்போ சுகர் பேஷண்ட்லாம் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளால் கை போயிடுமோ கால் போயிடுமோங்கிற பயத்தில் வந்து பழையபடி எல்லா கம்பு கேழ்வரகு சாமை தினை இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் இளைஞர்களுக்கு வந்து அது இப்போ வேண்டாம். அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிட்லாமே, சாப்பிட்டுட்டு அப்புறம் இது பண்ணலாம். ரொம்ப ஆனால் ஆயில் ஐட்டமோ இந்த பேக்கரி ஐட்டங்கள்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப, அது பேக்கரி ஐட்டம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வந்து இது தப்புன்னு சொல்ல முடியாது. பெரியவங்க வந்து சாப்பிட்லாம், இளைஞர்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் பிடிச்சா சாப்பிட்லாம், இல்லைன்னா சாப்பிட்ணுங்கிற அவசியம் எனக்கு தோணலை.
0: இப்போ காலத்தில் பார்க்க போகிறது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டு. இதை எப்படி குறைக்கலாம், என்ன அணுகுமுறை?
1: அதுதான் அதுதான் இப்போ நான் சொன்னேன். அவங்க வந்து சாப்பிட்டது என்னென்னா, அந்த வந்து முதல்லலாம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க, அப்போ அவங்க வந்து அங்கே எங்கே ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது என்ன, அவங்க லேப்டாப்பை வச்சுட்டு ஒரே இடத்துல உட்காந்தே இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, டீ குடிக்கிறது, அப்புறம் வந்து உட்காந்த இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அப்புறம் வந்து பெட்லேயே சாப்பாடு கொண்டு வந்து வச்சு சாப்பிட்றது, இப்படியெல்லாம் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இது பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து வெயிட் போயிட போடுது. அப்போ என்ன பண்ணணும், வேலை செஞ்சு முடித்த உடனே ஒரு 1/2 hour அப்படியே எங்கேயான வாக் போயிட்டு வரணும் இல்லையா, குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் நேரம் விளையாடணும், ஹாப்பியாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னால் ஜிம்முக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளேயே அப்படியே நடங்க, கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் அப்படிங்கும்போது இது பண்ணாது. ஏன்னா உட்காந்தே இருக்காங்க. இன்னைக்கு வந்து வேலையே வந்து ஐடி கம்பெனிலாம் உட்காந்து உட்காந்து உட்காந்து அந்த அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்கிறவங்க வந்து பெட்டை விட்டு எழுந்திருக்கிறதே கிடையாது. அப்போ அங்கேயே உட்காந்து எல்லாம் அவங்களுக்கு ரூமுக்கே எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு உடம்பு வெயிட் போடுது. அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது. சாப்பிடாம எது எப்போ தேவையோ அது மட்டும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இதை பண்ணணும். உட்காந்து இடத்துலையே வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காருக்கனால தான் இந்த ஒபிசிட்டி எல்லாம் வருது. ஒபிசிட்டி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வியாதியும் வந்துடும். தைராய்டு வருது, சுகர் வருது, அப்புறம் அவங்களுக்கு வந்து வயிற்று வலி வந்துடுது, கேன்சர் வருது, நிறைய வியாதிகள் வருது. ஏன்னா அவங்களுக்கு உடல் வந்து எக்ஸசைஸ் இல்லை, சரியானபடி எக்ஸசைஸ்
0: இல்லாததுனால.
1: அவங்க வந்து காலையில் என்ன பண்ணணும், லைட்டாக எதனா வந்து இட்லி தோசை வேக வச்ச ஐட்டமாக

0: தோசைலாம் கூட ரொம்ப சாப்பிடக்கூடாது, இட்லி சாப்பிட்லாம், கொஞ்சம் சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம், வேக வச்ச கடலைகள் ஏதாவது சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இது பண்ண ஒரு 11 மணிக்கு ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம், காஃபி டீ வேண்டாதவங்க விட்டுறலாம். அப்புறம் ஜூஸ் அந்த மாதிரி வீட்லேயே போட்டு, அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் லைட்டாக ஒரு கீரை ஒரு கொஞ்சம் காய் சாதம், சாதம் வந்து ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துட்டு கீரையும் டெய்லி ஒவ்வொரு கீரை எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை காய்கறிகள் அந்த இதை சாப்பிட்டுட்டு திரும்ப ஈவினிங் வந்து
1: காய்கறி சாலட் ஃப்ரூட் சாலட்,
0: சாயங்காலம் வந்து ஒரு 3-4 மணி வாக்கில் கொஞ்சம் சாலட் அந்த மாதிரி சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். திரும்ப ராத்திரி வந்து லைட்டாக ஒரு ரெண்டு தான் சாப்பிட்ணும், அதுக்கு மேலெல்லாம் சாப்பிடக்கூடாது. சப்பாத்தினா 2 அந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பாதி வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த வியாதி வேண்டாம், எந்த டயட்டிஷியன் வேண்டாம், எந்த டாக்டர்கிட்ட போக வேண்டாம். இந்த இது பண்ணிவிட்டு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து வெளியில் போக வேண்டாம், எங்கேயும் போண்டாம், வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிற ரூம்லேயே ஒரு 10 ரவுண்டு 5-50 ரவுண்டு அப்படி போயிட்டு இது பண்ணி ஒரு 4-5 தடவை ஜம்ப் பண்ணி இது பண்ணினாவே எக்ஸசைஸ் கிடச்சிரும். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும்.
1: இப்போ ட்ரெட்மில் வாங்கி வச்சு வாக் பண்ணுறாங்க வீட்டில், அப்புறம் வெயிட் லாஸிங் மெஷின் இருக்குது, அந்த மெஷினில் முட்டு வலியோடு சேர்த்து அந்த மெஷினை ஓட்டுறாங்க, அதுவும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஜிம்மிலெல்லாம் போய் மணிக்கணக்காக உட்காந்து நிறைய பணம் செலவழித்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுற லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க. ஸோ அதனாலெல்லாம் நம்ம வந்து இயற்கைக்கு மாறாக செயற்படும் போது அந்த செயற்கையான
0: அந்த காலத்துலலாம் நம்ம என்ன ஜிம்முக்கு போனோம் என்ன பண்ணோம் ஒன்றுமே கிடையாது,
1: உடல் உழைப்பு தான்.
0: அந்த காலத்தில் வந்து குழந்தை பெற்றாச்சுன்னா 3 நாளைக்கு வந்து எதுவுமே தரமாட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு 30 நாளுக்கு பத்திய சாப்பாடுன்னு தான் கொடுப்பாங்க. அந்த குழந்தையும் தாயையும் ரூமை விட்டே வெளியில் வரவிட மாட்டாங்க, அப்படிலாம் பார்த்துட்டாங்க. இப்போ என்னென்னா பிறந்த 3 மணி நேரம் ஆனோடனே பீஸா சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட எல்லாமே சாப்பிடுங்க, கத்திரிக்காய் இதெல்லாம் தொடவே விட மாட்டாங்க. இப்போ எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, டாக்டர்ஸே சொல்கிறாங்க எல்லாம் சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடுங்கன்றாங்க. அப்போ எல்லாம் சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் குழந்தையிலேயே வந்துடும், உடம்புக்கு செட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது வந்து நல்லா இல்லை. எது நமக்கு பழங்காலத்தில் எதை வச்சுருந்தாங்களோ அதை நம்ம கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது தான் நமக்கு நல்லது. அந்த பத்திய சாப்பாடெல்லாம் எதுக்கு வச்சுருந்தாங்க பெரிய அந்த காலத்தில், இது சாப்பிட்டா இது குழந்தைக்கு ஆகாது என்னாக்க சொல்கிறோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைகள் யாருமே தண்ணியெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, வெத்தலை தான் கொடுப்பாங்க. அந்த வெத்தலையெல்லாம் இப்போ யாருமே தொடுறதே கிடையாது, தண்ணியாக குடிக்க டாக்டர் வந்து 3 லிட்டர் குடிக்க சொன்னாங்க, 5 லிட்டர் குடிக்க சொன்னாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் தண்ணி குடித்தா குழந்தைக்கு வயிறு சொன வயிறு தட்டிடுவோன்னு வாங்க அப்படிங்கும்போது அதனால் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்னென்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவங்க பாட்டி காலத்துலலாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய தண்ணி குடிச்சிக்கிறாங்க.
1: வெளியே கொண்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க அந்த டேஸ்டுக்கு பழகிடுறாங்க, எல்லாருமே அந்த பழைய பாரம்பரியத்துக்கு வரணும். அதுக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற உங்களை போல என்னை போல உள்ள குடும்ப ஸ்திரீகள் அதுக்கு முயற்சி எடுக்கணும். பிள்ளைங்களுக்கு மறுபடியும் அந்த புத்துணர்ச்சியும் அந்த புதிய சத்து முறையும் அவங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம சமையலை நம்ம சமைக்கிறத அந்த பிள்ளைங்க லீவ் நாள்களில் பார்த்தாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்க.
0: அதாவது உங்களுடைய ஆரோக்கியம் ஜீர்ணம், மெயினாக வந்து ஜீர்ண சக்தி உள்ளது, ஆரோக்கியமாக உள்ளது, உங்கள் உடம்பு வந்து வெயிட்டு போடாமல் இருக்கிற நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஆரோக்கியமான உடம்பா இருக்கணும், எல்லாரும் நல்லா நீடூழி வாழணும்.
1: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பாரம்பரிய சமையல் கலை நேர்முகம் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றவர் சமையல் கலை நிபுணர் அன்னபூரணி அவர்கள், உடன் உரையாடியவர் உமா மீனா அவர்கள். இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

அமைப்பு உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினந்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி மாலை 6:10. சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீர் சோத்ராணி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த அவர் மீட்புப் பணிகளுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லா ஆணையர் ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழு நேபாளம் செல்ல இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இச்சம்பவத்தில் 103 தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பேர் கைலாய சுற்றுலாவிற்கு சென்ற இடத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்பிற்கு ஆளான நிலையில் 20 தமிழர்கள் உடனடியாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மந்து நகரில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என்றார். இதைத் தவிர மேலும் சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம் சார்பில் கைலாய யாத்திரைக்கு சென்றுள்ள 49 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கும் அரசு முயற்சி எடுத்து வருவதாக கூறினார். இதுபற்றி கூடுதல் தகவல் மற்றும் விவரங்களை பெறுவதற்கு டில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார். நோய் பரவல் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறிய அமைச்சர் எளிதில் நோய் தாக்குதலுக்கு ஆளாகும் முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். செஞ்சி பேரூராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் கட்டட வசதி, 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிதாக 300 செவிலியர்களை நியமிப்பதற்கு அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள 1246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில் கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர்

0: அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பல்வேறு உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், தற்போது நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் புதிதாக கோட்டங்கள் மற்றும் வட்டங்களை பிரிப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார். பல்வேறு பகுதிகளில் ஜாதி சான்றிதழ் பெறுவதில் இடையூறு ஏற்படும் நிலை குறித்து மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதியிருப்பதாகவும், அவர்களின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்தந்த பகுதிகளில் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி இவை வழங்கப்படும் என்றார். தமிழகத்திற்கு சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக சுமார் 2,00,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 8 வழிச்சாலை அமைப்பதற்குரிய திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்ததுடன் மத்திய அமைச்சரிடமும் இதுகுறித்து பேசியிருப்பதாக எடுத்துரைத்தார். செங்கல்பட்டு, திருவள்ளூர், மாமல்லபுரம் பகுதிகளிலிருந்து சென்னை வரும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 4 வழிச்சாலை அமைப்பதற்குரிய நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இதற்காக 1,042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், சமூக நீதி விடுதி பராமரிப்பு தொகை பள்ளி விடுதிகளுக்கு 75,000 ரூபாயாகவும் கல்லூரி விடுதிகளுக்கு 1,00,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றார். ஆதி திராவிட மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் 100 சமுதாய கூடங்கள் புதிதாக கட்டப்படும், சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும், சமூக நீதி நலவாரியம் மற்றும் சமூக நீதி அறக்கட்டளை உருவாக்கப்படும், தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடுகள் வழங்குவதற்காக அகம் எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2,500 காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் உள்ளிட்ட 67 புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். பேரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தாம் வெளியிட்ட அறிவிப்பில் சமூக நீதி விடுதி மாணவ மாணவியர்களுக்கான கலை திருவிழா நிகழ்ச்சிக்கான தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். சமூக நீதி விடுதியில் உணவு கட்டணம் பள்ளி மாணாக்கருக்கு 1,800 ரூபாயாகவும் கல்லூரி விடுதி மாணாக்கருக்கு உணவு கட்டணம் 2,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 21ஆம் நூற்றாண்டில் நாட்டில் நவீன விளையாட்டு சூழல் அமைப்பை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்வில் இளையோரிடையே காணொலி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர், விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் முதல் நவீன பயிற்சி மையங்கள் வரை திறமையாளர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவு கிடைக்கும் வகையிலான சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் விளையாட்டின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விளையாட்டுத்துறை இளையோர் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கிய கருவியாக உருவெடுத்துள்ளதை குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி பயனுள்ள வகையில் அமைந்ததாக மாணாக்கர் தெரிவித்துள்ளனர்.
2: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி. நான் வந்து டான்போஸ்கோ காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நரேந்திர மோடி சார் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி 2036 ஒலிம்பிக்ஸை பற்றி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. என்னுடைய கேம் வந்து அத்லெட்டிக்ஸ். நான் அத்லெட்டிக்ஸில் வந்து லாங் ஜம்ப்பில் வந்து நேஷனல் லெவலில் வந்து கோல்டு பண்ணியிருக்கேன்.
3: பேர் பாவல்டா, நான் தருமபுரி மாவட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் வித்யா காலேஜில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மை பாரத் மூலமா கருத்துக்களை சொன்னார். ஒலிம்பிக்கில் நம்ம எப்படிலாம் பதக்கம் வெல்லலாம், 2036 ஒலிம்பிக்கில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி
0: திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், நீலகிரி

0: தூத்துக்குடி, பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளையோர் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று போதைப்பொருள் ஒழிப்பு தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற அண்மை சட்டப்பேரவை தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகியுள்ளது என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் பழமையான ஜனநாயக நாடான நம் நாட்டில் தேர்தல் சுமூகமான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடியில் தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பிலான புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியது. இக்கண்காட்சியில் 10 லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புடாபெஸ்டில் நடைபெறும் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இன்று இந்திய வீரர்கள் வீரத் சோட்ரானே வேலவன் செந்தில்குமார் இணை மோதவுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று ஃபாலோ ஆன் உடன் விளையாடும் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 359 ரன் எடுத்திருந்தது. இலங்கை தற்போது 146 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 503 டிக்ளேர், இலங்கை 290. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு அறிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீரத் சோத்ரானே வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இது ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 1:55.
2: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
3: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
4: உணவே மருந்து, எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்குபவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா.
5: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். உடல் சூடு அதிகமாவதால் இருமல் வரக்கூடும். இந்த உடல் உஷ்ணத்தினால வரக்கூடிய இருமல், இதனால் கண், காது போன்றவற்றிலிருந்து ஒரு புகை வருவது போல கூட தோன்றும். இதை பித்தஜ துஷ்டபீனசம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்கிறோம். இதற்காக அதிமதுர கட்டையை வாயில் அடக்கி வைத்து கொள்ளலாம். இதனால் அது உடனடியாக குணமடையும். இந்த அதிமதுரமானது மஞ்சள் காமாலை அப்படிங்கிற ஜாண்டிஸ், உடல் உஷ்ணம், கல்லீரல்னால அதாவது லிவர்னால வரக்கூடிய சில நோய்கள் இதெல்லாம் கூட குணப்படுத்தும். அதிமதுரத்தோட பொடியை தேன்லேயோ இல்லை நெய்யிலையோ கலந்து உட்கொள்வதால் இருமல் கூட அடங்கும். இல்லை கண்டிப்பாக மருந்து தான் வேணும் இந்த மாதிரி சூட்டினால் வரக்கூடிய இருமலுக்கு அப்படின்னு நினச்சோம்னா, சிதோபலாதி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இதை 1 தேக்கரண்டி விகிதம் வெந்நீரிலேயோ அல்லது தேனிலேயோ இல்லை தொண்டை ரொம்ப எரிவது போல் இருந்தால் நெய்யோடோ கலந்து 2 வேளை விகிதம் உட்கொள்ளலாம் உணவுக்கு பின். இதை உட்கொண்ட பின்பு மேலே கொஞ்சம் வெந்நீர் குடிக்கலாம். இதனால் 1000

0: வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: கொய்யாவை சாப்பிட்டாதான் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், டாக்டர் இது கொய்யாவை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொய்யாவை அப்படி இல்லை, குழந்தைங்க முதற்கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஏன்னா நம்ம கொய்யா வந்து ரசாயன உப்புகள் எதுவும் பயன்படுத்தாதனால அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, விதை தடிமனாக இருக்காது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட வேண்டியதில்லை, ஜூஸியாக இருக்கும்.
3: பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து
4: மழை வந்தால் பயிருவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்துவிட்டு திட்டமிட்டு பயிருவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தாதான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
3: பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள்.
5: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says government is fully committed to creating a modern sports ecosystem for India in the 21st century. Addresses Khelo India dialogue through video conferencing. 300 Indians among thousands missing in massive flash flood in Nepal, over 160 dead. India sends second tranche of relief materials. NDRF teams deployed in Bihar and Uttar Pradesh to respond to any flood-like situation. Forecast of heavy rainfall over Bihar, Chhattisgarh, Jharkhand and northeastern states till Saturday. US President Donald Trump says no fixed timeline for Iran to return to negotiating table. And in men's cricket, Sri Lanka extend their lead over India to 147 runs in second innings of the second and final test at Colombo. Prime Minister Narendra Modi has said the government is fully committed to creating a modern sports ecosystem for India in the 21st century. He said from sports universities to modern training centers, an ecosystem is being developed across the country where talent receives support at every stage. Addressing the Khelo India dialogue through video conferencing today, Mr. Modi said, sports is not limited merely to winning medals. Rather, it is a mission to unite India's sporting prowess and youth power in the building of a developed India.
6: जब मैं स्पोर्ट्स की बात करता हूँ, तो ये केवल मेडल जीतने तक सीमित नहीं है. ये विकसित भारत के निर्माण में भारत की खेल शक्ति और भारत की युवा शक्ति को एक साथ जोड़ने का अभियान है. मैं हमेशा कहता आया हूँ, जो खेले वो खिले, और खेल में खिलना सिर्फ मैदान पर जीतना नहीं है. खेल में खिलना मतलब व्यक्तित्व का खिलना और देश का गौरव बढ़ाना.
5: He said every district has the potential to shine on the global sports map. The Prime Minister said he had announced from the ramparts of the Red Fort a big talent hunt to identify kids from 5 to 15 years of age in sports.
6: लाल किले से मैंने 5 साल की उम्र से 15 साल की उम्र के खिलाड़ियों की पहचान करने के लिए एक बड़े टैलेंट हंट अभियान का ऐलान किया है. और इसमें भी हमें केवल ये नहीं देखना है कि किस बच्चे की किस खेल में रुचि है, बल्कि ये भी देखना है कि कौन सा बच्चा किस खेल के लिए फिट है. हमें उस हिसाब से ही उस बच्चे को ट्रेनिंग देनी होगी.
5: The Prime Minister expressed happiness that today sports has emerged as an excellent career and profession in India. Mr. Modi said sports does not just teach to become champions, but also to become better competitors. He said this Khelo India Samvad is not merely a program for discussing sports, but it is a platform for dialogue where every single idea can give a new direction to the nation's sports vision.

நேரம் 2:32, சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஜோதி நூரன் அரவிந்த் சாமி பாடிய பாடல் படம் பூகன்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
1: வைரவ திரைப்படத்தில் விஜய் நாராயண், தர்ஷன் ஆகேட்டி பாடிய பாடல்.

அறம் திரைப்படத்தில் சுந்தரையர் பாடிய பாடல். ஒலிக்கும் நேரம் 2:42.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், உப்பாசி, சென்கொன்னா ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், வாழ்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, வால்பாறை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதிவான மழையின் அளவு 5 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, மாம்பழத்துறையாறு, ஆணைக்கிடங்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடா அணை, முள்ளங்கினாவிள்ளை, தேனி மாவட்டம் பெரியார், கொளச்சல், இரண்யேல், ஊத்து, சித்தாறு, வட்டானம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தீர்த்தாண்டநத்தம், மயிலாடி, மிமிசல், சூரலக்கோடு, பாலமூர், தொண்டி, கோழிப்போர் விலை, சிவலோகம், முக்கூடல் அணை, குண்டார் அணை, கெளவரப்பள்ளி அணை, கருப்பாநதி அணை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பையொட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாகப்பட்டினம், கடலூர், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றி. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதியன்றும் 30, 31 ஆகிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை

இன்றும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 31 தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பு வானிலைக்கு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:15, ஆகாஷ்வாணி சென்னை. இத்துடன் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குறளமுதம் கேட்போம்.

0: சூதாட்டக்கூடமே கதியென்று கிடப்பது வழி வழியே வந்த செல்வத்தை அழித்து பண்பாட்டையும் கெடுக்கும். குறள் எண் 937 அதிகாரம் சூது.
1: பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்துக்காலை புகின்.
0: சூதாட்டக்கூடமே கதியென்று கிடப்பது வழி வழியே வந்த செல்வத்தை அழித்து பண்பாட்டையும் கெடுக்கும். குறள் எண் 937 அதிகாரம் சூது.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. ஹரிஹரன் சுஜாதா குரலில் முதல் பாடல், ஆதி திரைப்படத்திலிருந்து.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: கொய்யாவை சாப்பிட்டாதான் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், டாக்டர் இது கொய்யாவை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொய்யாவை அப்படி இல்லை, குழந்தைங்க முதற்கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கொய்யா வந்து ரசாயன உப்புகள் எதுவும் பயன்படுத்தாதனால அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, விதை தடிமனாக இருக்காது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட வேண்டியதில்லை, ஜூஸியாக இருக்கும்.
0: பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து
2: மழை வந்தால் பயிரிடுவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்துவிட்டு திட்டமிட்டு பயிரிடுவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தாதான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
0: பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள்.

மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது ஸ்ரீராம் பார்த்தசாரதி பம்பாய் ஜெயஸ்ரீ குரல்கள் திரைப்படம் கஜினி.

அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி

0: திரைகானத்திற்கு நிறைவாக கே கே சாதனா சர்க்கம் குரல்களில் ஐயா திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்போம்.
1: ஒருவா

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு திரை கானம் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்.
1: நேயர்களே, இன்று 7:30 720 KHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
0: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் இன்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் பாபு சிதம்பரனார். வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். 8:05, 9:15 திரைகானம். 9:30 நாடகமலர் சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன்.

0: ஆகியோர் 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு உலக சமஸ்கிருத தினம். 7:45 நகர்வலத்தில் சென்னையில் பொது இடங்களில் இலவச வைஃபை, எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை, வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மீரா சுப்பிரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலையை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்குதல் திட்டம், தொடர்ந்து திரைகானம். 1:10 எண்ணுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை, கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள் உரை. நலமாய் வளமாய் உரை வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதையரங்கம் வழங்குபவர் கவிதா. அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 1:55 வானிலை, 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஹம் ஏக் ஹே ஹிந்தி மொழி பாடல் இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள். 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரைசை, 6:40 மனதில் நிறவை. நாளை இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். அறிவியல் முறையிலான தேனி வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவர்கள் கூறும் கருத்துக்கள். வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகானம், 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்கள் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவான படியாதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 75%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவான படியாதிக அளவு வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. India has stepped up efforts to trace and rescue Indian nationals stranded in Nepal due to the flash flood tragedy. Death toll in the yesterday's massive flash floods in Nepal has reached 359 as authorities race against time to find over 1,300 missing people, including 288 Indians. Addressing media in New Delhi today, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that contact has not been established with 288 Indian nationals who were present in Nepal when the tragedy occurred. They include 73 Indians who were working on the Trishuli One Power Project. He said the Indian Embassy in Kathmandu is in touch with the project authorities to collect information as communication links in the affected area have been disrupted. External Affairs Ministry has informed that 21 Indian nationals from Tamil Nadu who travelled for the Kailash Mansarovar Yatra have been rescued in Nepal. Mr. Jaiswal said the Indian authorities are making all possible efforts in coordination with the Nepalese authorities to establish contact with the stranded Indians and ensure their safety.
2: Prime Minister yesterday spoke

0: என்னை அவ்வளவு கையினால் ஆகாதவன் என்று எண்ணிவிட்டீர்களா என்று கேட்டான் கரிகாலன்.
1: இல்லை தம்பி, இல்லை. நீ எத்தகைய வீராதி வீரன் என்பது எனக்கு தெரியாதா? கொடிய ஆயுதங்களை தரித்த 10,000 பகைவர்களின் நடுவில் நான் உன்னை தன்னந்தனியாக நம்பி அனுப்புவேன். ஆனால் கண்ணீர் பெருக்கி உன் மனத்தை கலங்கச் செய்யக்கூடிய ஒரு பெண்ணின் முன்னால் உன்னை தனியாக அனுப்புவதற்கு மட்டும் பயப்படுகிறேன்.
0: சம்புவரையர் மகள் அப்படியெல்லாம் ஜாலவித்தையில் தேர்ந்தவள் என்று நான் கேள்விப்படவில்லை தாத்தா. ஆண் மக்கள் முன்னால் வருவதற்கே அஞ்சக்கூடிய பெண்ணாம் அவள். கந்தமாறன் சொல்லியிருக்கிறான், நானும் அப்படியெல்லாம் அவசரப்பட்டு தாய் தந்தைய சம்மதமில்லாமல் ஒரு காரியத்தை செய்துவிட மாட்டேன். உங்களுடைய பழங்குடியில் பிறந்த 2 பெண்கள் இன்னும் மனமாகாமல் இருக்கிறார்கள் என்பதும் எனக்கு நன்றாய் தெரியும்.
1: ஆதித்தா, அதை பற்றிய சிந்தனை எனக்கில்லை. என் மூத்த மகனுடைய பெண்கள் 2 பேர் திருமண பிராயம் வந்தவர்கள் இருக்கிறார்கள் தான். ஆனால் அவர்களை உன்கழுத்தில் கட்டும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை. ஏற்கனவே சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் என் மீது பொறாமையும் பகைமையும் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் வேறு சேர்ந்து விட்டால் கேட்க வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக சம்புவரையர் மகளையே நீ கட்டிக்கொண்டால் நான் ஒருவாறு திருப்தி அடைவேன். எனக்கோ வயது அதிகமாகிவிட்டது, உடல் தளர்ந்து விட்டது, சில சமயம் உள்ளமும் நெகிழ்ந்து விடுகிறது. மறுபடியும் என் அருமை பேரனை காண மாட்டேனோ? இதுதான் உன்னை நான் பார்ப்பது கடைசி முறையோ என்றெல்லாம் சில சமயம் எள்ளிக்கொள்ளுகிறேன். இனிமேல் என்னால் உனக்கு உதவி எதுவும் இல்லை. புதிய சிநேகிதர்கள் சிலர் உனக்கு அவசியம் வேண்டும். உன் விஷயத்தில் சிரத்தை கொள்ளக்கூடியவர்கள் வேண்டும். ஆகையால் சம்புவரையர் மகளை நீ மணந்து கொண்டால் நான் உண்மையில் மகிழ்ச்சியே அடைவேன்.
0: தாத்தா, உங்கள் மகிழ்ச்சிக்காக கூட அதை நான் செய்ய முடியாது. சம்புவரையர் மாளிகைக்கு நான் விருந்தாளியாகப் போவது அவருடைய சிநேகத்தை விரும்பியும் அல்ல, அவர் மகளை மனம் புரியவும் அல்ல. நீங்கள் அது பற்றி நிம்மதியாயிருக்கலாம்.
1: அப்படியானால் எதற்காக போகிறாய் குழந்தாய்? என்னிடம் உண்மையை சொல்லக்கூடாதா? உன்னுடைய நண்பர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததில் சில வார்த்தைகள் அவ்வப்போது என் காதில் விழுந்தன. பெரிய பழுவேட்டரையன் 60 வயதுக்கு மேல் கல்யாணம் செய்து கொண்டானே, அந்த மோகினி பிசாசு உனக்கு ஓலை அனுப்பியிருக்கிறாள் என்றும் அதனாலேதான் நீ கடம்பூர் வர சம்மதித்தா என்றும் அவர்கள் பேசிக் கொண்டார்கள். அது உண்மையா?
0: ஆம் தாத்தா, அது உண்மைதான் என்றான் ஆதித்த கரிகாலன்.
1: கடவுளே, இது என்ன காலம்! கரிகாலா, நான் சொல்வதை கேளப்பா. நீ பிறந்த சோழகுலம் 2,000 ஆண்டுகளாக வாழையடி வாழையாக வந்த பெருமை பெற்ற குலம். உன்னுடைய மூதாதைகள் சிலர் உலகத்தை ஒரு குடையில் ஆண்ட சக்கரவர்த்திகளாயிருந்திருக்கிறார்கள். சில சமயம் உறையூரையும் அதன் சுற்றுப்புறத்தையும் மட்டும் ஆண்ட குறுநில மன்னர்களாயிருந்திருக்கிறார்கள். சிலர் ஏக பத்னி விரதம் கொண்டு ராமபிரானைப் போல இருந்ததுண்டு. சிலர் பல தாரங்களை மணம் செய்து கொண்டு வீர புதல்வர்கள் பலரை இன்றதுண்டு. சிலர் சிவபக்தர்கள், சிலர் திருமாலின் பக்தர்கள், சிலர் சாமியும் இல்லை பூதமும் இல்லை என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் அவர்களில் யாரும் தங்கள் நடத்தையில் களங்கம் உண்டாகுமாறு நடந்ததில்லை, பிறன் மனைவிழைந்ததில்லை. குழந்தாய், கன்னி பெண்களாயிருப்பவர்கள் எத்தனை பேரை வேண்டுமானாலும் மணந்துகொள். உன் பாட்டனின் தந்தை புகழ் பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி 7 பெண்களை மணந்து கொண்டார். அவரைப் போல நீயும் மணந்துகொள். ஆனால் பெரிய பழுவேட்டரையனை மணந்து கொண்ட மாயமோகினியை கண்ணெடுத்தும் பாராதே.
0: மன்னிக்க வேண்டும் தாத்தா, அந்த மாதிரி குற்றம் ஒன்றும் நான் செய்ய மாட்டேன். சோழ குலத்துக்கும் மலையமான் குலத்துக்கும் களங்கம் உண்டு பண்ண மாட்டேன்.
1: அப்படியானால் அவள் அழைப்புக்கு ஏன் போகிறாய் குழந்தாய்?
0: உண்மையை உங்களிடம் சொல்லிவிட்டே போகிறேன். அவளுக்கு ஒரு சமயம் நான் ஒரு பெரிய தீங்கு செய்தேன். அதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்றான் கரிகாலன்.
1: இது என்ன வார்த்தை! ஒரு பெண்ணிடம் நீ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுவதாவது என் காதினால் கேட்க சகிக்கவில்லையே
0: என்றார் மலையமான். ஆதித்த கரிகாலன் சிறிது நேரம் தலை குனிந்த வண்ணமாக இருந்தான். பிறகு மனத்தை திடப்படுத்திக் கொண்டு பாட்டனாரிடம் பழைய வரலாற்றை ஒருவாறு கூறினான். வீரபாண்டியனை தான் தேடிச் சென்று அவன் ஒளிந்திருந்த

0: இடத்தை கண்டுபிடித்ததையும் நந்தினி குறுக்கிட்டு உயிர்ப்பிச்சை கேட்டதையும் தான் அதை கேட்காமல் ஆத்திரப்பட்டு அவனை கொண்டதையும் அது முதல் தன் மனம் நிம்மதியில்லாமல் அலைப்புறுவதையும் பற்றி விவரமாக கூறினான். அந்த ஞாபகம் என்னை ஓயாமல் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது தாத்தா. அவளை ஒரு தடவை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டால்தான் என் மனம் நிம்மதியடையும். அவளும் போனதையெல்லாம் மறந்துவிட தயாராகி இருப்பதாக காண்கிறது. ராஜ்யத்தில் குழப்பம் விளையாமல் பார்த்து கொள்வதிலும் ஸ்ரத்தை கொண்டிருக்கிறாள். அதற்காகவே என்னை அழைத்திருக்கிறாள். போகும் காரியத்தை முடித்துக்கொண்டு வெகு சீக்கிரமாகவே காஞ்சிக்கு திரும்பி விடுவேன். தாத்தா, திரும்பி வந்ததும் என் தம்பியை கண்டுபிடித்து கொண்டு வருவதற்காக கப்பல் ஏறி புறப்படுவேன் என்றான் ஆதித்த கரிகாலன். கிழவர் மலையமான் ஒரு பெருமூச்சு விட்டு,
1: இதுவரையில் விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் இப்போது எனக்கு விளங்குகின்றன. இன்று வரை மர்மமாக இருந்த பல காரியங்கள் அர்த்தமாகின்றன. விதியை வெல்ல யாராலும் முடியாது என்பது நிச்சயம்தான்
0: என்றார். கெடில நதிக்கரையில் பாட்டனும் பேரனும் பேசிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் கொள்ளிடத்தின் வடகரையில் உள்ள திருக்கானாட்டு முள்ளூர் என்னும் ஊரில் பழைய நண்பர்களான ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஒரு வினோதமான காரியத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த காலத்தில் வட காவேரியாகிய கொள்ளிடமும் தென்காவிரியைப் போலவே புண்ணிய நதியாக கருதப்பட்டு வந்தது. துலா மாதத்தில் தினந்தோறும் கானாட்டு முள்ளூர் ஆலயத்தில் கோயில் கொண்டுள்ள சிவபெருமான் இடபாரூடராக கொள்ளிடக்கரைக்கு எழுந்தருளி ஸ்நானத்துக்கு வந்துள்ள பக்தர்களுக்கு சேவை தருவது வழக்கம். மத்தியான வேளையில் ஒவ்வொரு நாளும் உற்சவமாகவே இருக்கும். அக்கம் பக்கத்து கிராமங்களிலிருந்து பக்தர்கள் திரண்டு வருவார்கள். விஷ்ணு கோயில் அந்த ஊரில் சிறிதாக இருந்தாலும் அந்த கோயிலிலிருந்தும் பகவான் கருட வாகனத்தில் ஆரோகணித்து கொள்ளிடக்கரைக்கு எழுந்தருளுவார். இவ்விதம் துலா மாதத்தில் வடகாவேரியில் ஸ்நானம் செய்வதற்காக வந்து கூடியிருந்த ஜனக்கூட்டத்தினிடையே ஆழ்வார்க்கடியான் ஒரு நாவல் கிளையை மண்ணில் நட்டு வைத்துக் கொண்டு,
2: நாவலோ நாவல், நாவலோ நாவல், இந்த நாவலன் தீவிலே வைஷ்ணவ சமயமே மேலான சமயம் என்று நிலைநாட்டுவதற்கு வாதப்போர் புரிய வந்துள்ளேன். சைவர்கள், சாக்தர்கள், அத்வைதிகள், காபாலிகர்கள், காலாமுகர்கள், புத்தர்கள், சமணர்கள் யார் வேணுமானாலும் வாதப்போர் புரிய வரலாம். அவர்கள் வெற்றிவிட்டால் அவர்களை என் தோள் மீது தூக்கி கொண்டு ஊரை சுற்றி விளம்பருவேன். அவர்கள் தோற்றால் இடுப்பு துணியை தவிர மற்றதையெல்லாம் இங்கே கொடுத்து விட்டு போக வேண்டும். நாவலோ நாவல்
0: என்று கத்திக் கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் ருத்ராட்ச மாலைகள், மகர கண்டிகள், கமண்டலங்கள், குண்டலங்கள், பட்டு பீதாம்பரங்கள், பொற்காசுகள் ஆகியவை குவிந்து கிடந்தன. இவற்றிலிருந்து வெகுநேரம் வாதமிட்டு பலரை வாதப்போரில் வென்றிருக்க வேண்டும் என்பது தெளிவாயிருந்தது. அவனுக்கு பக்கத்தில் கடம்ப மரம் ஒன்றில் சாய்ந்து கொண்டு வந்தியத்தேவன் கையில் உருவிய கத்தியுடன் நின்று கொண்டிருந்தான். இப்போது அவனுடைய அறையில் உடுத்திய ஒரு துணியும் கையில் ஒரு கத்தியும் மட்டும்தான் இருந்தன. அவனுடைய தோற்றத்திலிருந்து ஆழ்வார்க்கடியான் மீது பலாத்காரத்தை பிரயோகிக்க பார்த்தவர்களை அவன் கத்தியை வீசி பயமுறுத்தி அனுப்பியிருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த சமயத்தில் கூட்டமாகவும் கோஷித்துக் கொண்டும் வந்த சைவர் கூட்டம் ஒன்றை பார்த்து அவன் கூறிய மொழிகளிலிருந்தும் அது வெளியாயிற்று.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: உலக நடப்புல காலம்னு ஒண்ணு ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கு என்பத பெரும்பாலோர் கவனிப்பதில்லை. குறிப்பா இளமையில சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு வந்துள்ள முதியவர்கள் தமக்கு வயசாகிட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளவே மறுப்பதையும் பார்க்கிறோம். பாட்டன் மலையமான் எத்தனையோ போர்க்களங்களை பார்த்த மாவீரர், 80 வயதை கடந்தவர், தம்முடைய தள்ளாமையை பார்த்திபேந்திரன் ஏளனமா பேசின போது சீறி எழுந்ததை பார்த்தோம். விஷயத்துக்கு வராம அவர் சுத்தி வளைச்சு பேசும் போதெல்லாம் பொறுமை இழந்திருந்த ஆதித்த கரிகாலன் பணிவோடு அந்த கிழவரின் அறிவுரைகளை பொறுமையா கேட்டு வந்ததையும் கவனிச்சோம். பல காரணங்களால கெடிலக்கரையிலேயே விடை பெற்று திருக்கோவலூர் போயிட முடிவு செஞ்சிட்ட பெரியவர் பேரனின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை நினைவு கூர்ந்தார். தக்கோலப்போர் நிகழ்ச்சிகளை வர்ணித்தார். ராஜாதித்தரை போல வஞ்சகத்திற்கு ஏமாறிடக்கூடாது, கடம்பூருக்கு வந்து அழைச்சிருப்பவர்களின் உண்மையான நோக்கம் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அந்த சிற்பத்தை பார்த்ததும் பேரனுக்கு ஏற்பட்ட மனப்பிரழ்வை கவனித்தார்.

0: சிரித்தார். அதையொட்டி அவர் எழுப்பிய வினாக்களுக்கும் விளக்கம் தந்தார். மனசை திடப்படுத்திக்கிட்டு பழைய வரலாற்றை ஒருவாறு அவரிடம் சொன்னான். பழுவேட்டரையரை மணந்து கொண்ட அந்த பெண் எல்லாத்தையும் மறந்து ராஜ்யத்தில் குழப்பம் ஏற்படாமல் பார்த்து கொள்வதில் ஸ்ரத்த காட்டுறா என்பதை சொன்னதும் ஒரு பெருமூச்சோட பேச்சை முடிச்சுக்கிட்டார். இந்த பகுதியை ஒட்டின சில செய்திகள். முதற் பராந்தகன் மணந்த பெண்களிலே கோக்கிழா நடிகள் ரவிநிலி, தென்னவன் மாதேவி, சோழமாதேவி, வில்லவன் மாதேவி ஆகிய இந்த பெயர்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகின்றன. கோக்கிழான் அடிகளுக்கு பிறந்தவன் ராஜாதித்யன். அடுத்து திரு காணாட்டு முள்ளூர் பற்றின குறிப்பு. கடம்பூருக்கு தென்கிழக்கே 10 கிலோமீட்டர். இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கிற இயற்கை சூழலை அழகாக வர்ணிக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பக்கத்திலேயே ஓமாம்புலியூர் கோவிலை வடதளின்னு குறிப்பிடுறாங்க சம்பந்தரும் அப்பரும். கடம்பூருக்கு வடகிழக்கே திருநாரையூர் 14 கிலோமீட்டர். சம்பந்தர் 3 பதிகங்கள், அப்பர் 2. நம்ம கதையில் அறிமுகமான நம்பியாண்டார் நம்பிகள் பிறந்தருடைய ஊர். மேலை கடம்பூர் கரக்கோவில சம்பந்தரும் அப்பரும் பாடியிருக்காங்க. மிக அருகிலேயே கீழக்கடம்பூர் கோவிலின் பேரு இளங்கோவில். கடம்பூருக்கு வடகிழக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுமன்னார்குடி. வைணவத்துக்கு அருந்தோண்ட ஆற்றின நாதமுனிகளும் ஆளவந்தாரம் அவதரித்த தலம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று தொடங்குகிற தனியன் ஏற்பட்ட தலம். நல்லது, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்தே பாடலை கேட்போம் நேயர்களே. சங்கர் மகாதேவன், கே எஸ் சித்ரா குரல்கள் ஒலிக்கிறது.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெறச் செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வேலூரிலிருந்து பிரதமருடனான கலந்துரையாடலில் பங்கேற்ற தடகள வீராங்கனை எமது செய்தியாளரிடம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
1: என்னோட பேர் இந்து வில்லியம்ஸ். ஐம் அன் அட்வொகேட், அத்லீட், ஜம்பர், ஆல் இந்தியா கோல்டு மெடலிஸ்ட். இன்னைக்கு வெள்ளூர்ல பிரதம மந்திரியோடைய கேலோ இந்தியா டயலாக் வீடியோ கால் மூலமா நடந்தது. சோ மெயின் அஜெண்டா ஆஃப் திஸ் வீடியோ கால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேலோ இந்தியா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா

0: விளையாட்டில் ஆர்வம் உள்ள இளைஞர்களை ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அவங்களை வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல் வந்து அவங்க வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறத குறிக்கோள். சோ இன்னைக்கு பிரதம மந்திரியும் பேசும்போது அதான் சொன்னாரு. சோ விளையாட்டு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் லைஃப் ஸ்டைல். சோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா இளைஞர்களும் விளையாட்டுலயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி போத் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறதா வந்து இந்த மீட்டோட மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா இருந்தது. ஆல்ரெடி மெடல் வின் பண்ணவங்களுக்கும் ஃபியூச்சர் அத்லீட்ஸ்க்கும் யங் அத்லீட்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜ் பிட்வீனா இந்த வீடியோ கால் கான்வர்சேஷன் அப்படிங்கறது அமைஞ்சது. ஆல்ரெடி விளையாட்டுல வந்து சாதித்தவங்க விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறவங்க கிட்ட வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து விளையாட்டுல வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு கொண்டு வரும்.
1: கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசுலி அனல்மின் திட்டப்பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை மீண்டும் பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ்குமார் நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும், அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டதாகவும், இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் வட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதி சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசு

0: அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. மத்திய சென்னை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று மாலை நிலவரப்படி 89.37 அடியாக உயர்ந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 429 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் டிரா ஆனது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 290. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இந்தியா 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. பள்ளி மாணவிகளுக்கான மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
3: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவி அவருக்கும் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளை வெளியே அறுவடை பண்ண முடியாம.
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு
2: முதல் பாடல் ஜெயதேவ் ராஜலட்சுமி ஆகியோர் குரல்களில்

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: மனதில் நின்றவை வழங்கும் அடுத்த பாடல் அந்நியன் திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன் ஹரிணி பாடியது.

0: மனமினிக்கும் இனிய பாடல்கள் ஒலிவுலாவர கேட்டு மகிழ்ந்தீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: இன்றைய பேரவையில் முதன்முதலாக கேள்வி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அமைச்சர்கள் பதிலுரைக்கு முன்பே அறிவிப்புகளை வெளியிடுவது, நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் குறித்து கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம் ஆகியவை குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாகும். பொதுவாக பேரவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரத்திற்கு ஒதுக்கப்படுவது வழக்கமாகும். தாவேக ஆட்சி அமைந்ததும் இதுவரை கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதுகுறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவ்வப்போது பேரவைத் தலைவருக்கு நினைவூட்டியபோது, கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட அரசு துறைகளிடமிருந்து பதில் வரப்பெற்றதும் கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்வதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உறுதியளித்தார். அவர் அளித்த உறுதியை நிறைவேற்றும் வகையில் இன்றைய பேரவையில் கேள்வி நேரம் அனுமதிக்கப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக மூலக்கேள்விக்கும் துணை கேள்விகளுக்கும் அமைச்சர்கள் பதிலளித்தது பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக உறுப்பினர் திரு சுதாகர் எழுப்பிய கேள்விக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னை நகருக்குள் வரும் வாகனங்கள் மாநகர எல்லைக்குள் வந்த பிறகு நகருக்குள் நுழைய 3 மணி நேரம் ஆவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை 8 வழிப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளதாகவும், அனுமதி கிடைத்ததும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், கீழ்வேலூரில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் உள்வட்ட சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பது குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதேபோல் திருத்துறைப்பூண்டியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது துறையின் பரிசீலனையில் உள்ளதாகவும், ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். தமிழகத்தில் சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக மத்திய அரசு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்துள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். பன்றிக்காய்ச்சல் எனப்படும் H1N1 வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள்

அச்சப்பட தேவையில்லை என்றும், காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், தேவைப்பட்டால் தடுப்பூசி போடப்படும் என்றும் கேள்வி நேரத்தின்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பதிலளித்தார். பேரவைக் கூட்டத்தொடர் முடிந்ததும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் நேரில் சென்று தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும், புதிதாக 300 செவிலியர்கள் மற்றும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய வட்டத்தில் 60 கிராமங்கள் உள்ளதாகவும், இதனை இரண்டாக பிரித்து புதிய வட்டம் உருவாக்க வேண்டும் என்றும், மாவட்ட ஆட்சியர் அலுவலக பணியாளர்களுக்கு தேவையான குடியிருப்புகள் கட்ட வேண்டும் என்றும் தொகுதி உறுப்பினர் திரு வசந்தம் கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் போன்ற சமூகத்தினருக்கு சாதிச் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக உள்ள இடையூறுகள் குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றார். நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு ஆய்வு செய்வதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும், தேவைப்படும் இடங்களில் நெல் உற்பத்தி பரப்பளவு மற்றும் நெல் வரத்து ஆகியவற்றின் அடிப்படையில் புதிய கொள்முதல் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார். பல ஆண்டுகளாக பேரவையில் இருந்து வந்த நடைமுறையை மாற்றி மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் முன்பே அறிவிப்புகளை வெளியிட்டு பேசலாம் என்று புதிய நடைமுறையை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். இதற்கு திமுக மற்றும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திரைப்படத்தின் முடிவு முன்பே தெரிந்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது என்று அவர்கள் சுட்டிக்காட்டினாலும், பரவாயில்லை, அறிவிப்புகளை முதலில் வெளியிடலாம் என்று உறுதிப்பட அவர் கூறினார். பேரவைத் தலைவரின் முடிவு பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு வசதியாக போய்விட்டது. சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வெளியிட்ட சில அறிவிப்புகள் அவை உறுப்பினர்களின் கவனத்தை ஈர்த்தது. பள்ளி விடுதி மாணவர்களுக்கு உணவு கட்டணத்தை 400 ரூபாய் உயர்த்தி 1800 ரூபாயாகவும், கல்லூரி விடுதி மாணவர்களுக்கு 500 ரூபாய் உயர்த்தி 2000 ரூபாயாகவும் வழங்கப்படும் என்றும், இதனால் 200 கோடி ரூபாய் கூடுதல் செலவானாலும் மாணவர்கள் தங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தவும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு புதிதாக 150 சமூக நீதி விடுதிகள் 160 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும் அவர் கூறினார். கோயம்புத்தூரில் புதிய வணிக மையம் கட்டப்படும் என்றும், சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்றும் கூறிய அமைச்சர், விடுதிகளில் அம்பேத்கர் படிப்பகம் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஆதி திராவிட விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக வளர்மிகு வேளாண்மை திட்டத்தின் மூலம் 1000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளுக்கு 100 புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும், கூடுதல் கழிப்பறைகள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சமூக நீதித்துறையின் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஒருங்கிணைந்த மின் ஆளுமை திட்டம் உருவாக்கப்படும் என்றும், சர்வதேச அளவில் சாதனை செய்யும் திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களை உருவாக்க விடுதி மாணவர்களுக்கு தீரம் விளையாட்டு ஊக்கத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறுபான்மையின மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள ஆண்டுக்கு 2500 நபர்கள் வீதம் 10,000 நபர்களுக்கு தற்கால தேவைக்கேற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் பேரவையில் அறிவித்தார். கடலூர், மயிலாடுதுறை, தென்காசி, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடங்கள் கட்டித்தரப்படும் என்றும், சமத்துவத்தை பேணும் வகையில் இஸ்லாமிய சமூக மாணவியர் உயர்கல்வியை தொடர ஏதுவாக அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் இளங்கலை பட்டப்படிப்பிற்கு அரசு நிர்ணயித்த கட்டணத் தொகையை அரசே வழங்கும் வகையில் முதலாம் ஆண்டிற்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொன்மையான தேவாலயங்களை பழுதுபார்க்கவும் புனரமைக்கவும் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், முஸ்லீம் வக்ஃப் சொத்துக்களையும் கிறிஸ்தவ வழிபாட்டுத் தலங்களின் சொத்துக்களையும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும், புதிய கட்டிடங்களை கட்டவும், வட்டியில்லா கடன் வழங்கவும் புதிய திட்டத்தை செயல்படுத்த 100 கோடி ரூபாய் சுழல் நிதி ஒதுக்கப்படும் என்றும், வக்ஃப் வாரியத்தின் மூலம் சென்னையில் சிறுபான்மையினர் மகளிர் கல்லூரி ஒன்று புதிதாக தொடங்கப்படும் என்றும், இதற்காக இந்த நிதியாண்டில் 2,45,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் திரு ஷாஜகான் கூறினார். வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கப்படும் நிர்வாக மானியம் 2.5 கோடி ரூபாயிலிருந்து 5.5 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் 84 பணியாளர்களும் 108 ஓய்வூதியதாரர்களும் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி

0: ஜவாஹிருல்லா, திரு செல்லசாமி, திரு சிவகுமார், திரு ராமச்சந்திரன், திருமதி தாரகை கத்பர், திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பள்ளிக் கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தார். நேபாளத்தில் பருவநிலை மோசமடைந்து வருவதால் அங்கிருந்து வரும் தகவல்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். திடீரென்று ஏற்பட்ட பெரு வெள்ளத்தால் 384 பயணிகள் காணாமல் போய்விட்டதாகவும், இவர்களில் 291 பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும், 91 பேர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் கூறினார். ராணுவ வீரர்கள், காவல்துறை மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள், தனியார் துறையினர் தீவிர தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 80 பாலங்கள் மற்றும் 48 கிலோமீட்டர் சாலைகள் முழுவதும் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தின் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 54 பேர் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பேர் சுற்றுலா சென்ற இடத்தில் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்புக்கு ஆளான நிலையில் 20 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களை காத்மாண்டுவுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும், கூடுதல் விவரங்களை பெறுவதற்கு தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் உயர் அதிகாரிகள் கொண்ட அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்தார். இன்று நடைபெற்ற மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் பேரவை உறுப்பினர்கள் திரு ராஜா, திரு விஜய் தாமு, திரு சம்பத்குமார், திரு வைத்திலிங்கம், திரு பாலமுருகன், திரு தமிமுன் அன்சாரி, திரு மாரிமுத்து, திரு போஜராஜன், திரு ஜோதிமணி, திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திருமதி உஷாராணி, திரு செந்தில் செல்வன், திரு இளையராஜா ஆகியோர் பங்கேற்றனர். இன்றைய பேரவை நிகழ்ச்சிகளில் இடையிடையே கூச்சல் குழப்பம் அமளி ஏற்பட்டாலும் அவை நடவடிக்கைகளை அமைதியாக கொண்டு சென்று சுமூகமாக முடித்து வைத்த பெருமை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரையே சாரும்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் வடிவழகி கபிலன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: சிவகாசியில் கடந்த 21 இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பாக 3 நடைபெற்று வந்த மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் கடந்த 21 நிறைவு பெற்றது. இந்த முகாமில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த 50 விளம்பர பதாகைகள், மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், மாவட்ட சமூக நல அலுவலகம், அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கி, ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, ஆயுள் காப்பீட்டுக் கழகம் மற்றும் பொது சேவை மையம் ஆகிய துறைகளின் ஸ்டால்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தன. அஞ்சல் துறை மூலம் ஆதார் திருத்தம், பொது சேவை மையம் மூலமாக பிரிண்டிங், தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிலாளர்களுக்கான பல்வேறு பதிவுகள் மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தல் உள்ளிட்ட பணிகள் இந்த ஸ்டால்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிகழ்வினை பொதுமக்கள் பார்வையிடவும் மற்றும் பங்கேற்கவும் பல்வேறு விளம்பர உத்திகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 19 துவங்கிய இந்த முகாம் 21 மதியம் நிறைவு பெற்றது. நிறைவு நாளன்று சிறப்பு நிகழ்வாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சார்பாக விஸ்வாஸ் 2026 மற்றும் எம்ப்ளாய் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் 2026 மற்றும் எஃப்ஓவின் நியூஸ் இன்ஸ்டேட்டிவ் பற்றிய கருத்தரங்கம் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாக அலுவலர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்பு நடைபெற்ற நிறைவு விழாவிற்கு வேளாண்மை துறை துணை இயக்குனர் லதா மற்றும் உதவி இயக்குனர் முத்தையா மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் அன்பரசு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் அரங்குகளை அமைத்த துறைகளுக்கு நினைவு பரிசும் வழங்கி கௌரவித்தனர். 3 நடந்த இந்நிகழ்ச்சியில் 1500 மேற்பட்ட நபர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் 66 நபர்கள் சுய வேலைவாய்ப்பு பயிற்சிக்காக பதிவு செய்துள்ளனர். 150 நபர்களுக்கு ஆதார் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டன மற்றும் 200 நபர்களுக்கு ஆதார் குறித்த விளக்கம் அளிக்கப்பட்டன. பொது சேவை மையம் சார்பாக 1000 மேற்பட்டோர் ஆயுஷ்மான்

0: மற்றும் பல்வேறு தொழிலாளர் நல திட்டங்களில் பதிவு செய்தனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தமாக 200 நபர்களுக்கு குறை தீர்க்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியினை மதுரை கள விளம்பர உதவி அலுவலர் போஸ்வல் ஆசிர் மற்றும் திருநெல்வேலி தொழில்நுட்ப உதவி அலுவலர் வேல்முருகன் இணைந்து ஏற்பாடு செய்தனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 3 நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் ₹28.69 லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை, வேலை வாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல உதவி திட்டங்கள், விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்தான மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று பரிசீலித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட இம்மனுக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து அவற்றின் மீது உரிய மற்றும் விரைவான நடவடிக்கை எடுக்கவும், முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி விரைந்து தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு விபத்துகளில் தாய் தந்தை இருவரில் எவரேனும் ஒருவரை இழந்த 35 மாணவர்களுக்கு தலா ₹75,000 வீதம், மொத்தம் ₹26.25 லட்சம் மதிப்பிலான வைப்பு பத்திரங்களையும், சத்துணவு திட்டத்தில் பணிபுரிந்து பணியின் போது மரணம் அடைந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு 2 சத்துணவு அமைப்பாளர் பணி ஆணையினையும், 1 சமையலர் பணி ஆணையினையும், 2 சமையல் உதவியாளர் பணிக்கான ஆணை என மொத்தம் 5 கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணையினையும் வழங்கினார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 10 வங்கிகளுக்கான கடன் திட்ட அறிக்கையினை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வெளியிட்டார். இக்கூட்டத்தில் அவர் தெரிவிக்கையில், மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் மாவட்ட வங்கிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக விருதுநகர் மாவட்டத்தின் 2026-27 கடன் திட்ட அறிக்கையை வெளியிடப்பட்டுள்ளது என்றும், இதில் வங்கிகள் மூலமாக ₹37,959.6 கடன் 2026-27 வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டார பகுதிகளில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்றுள்ள பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்ட இயக்குநர் சங்கி கடந்த 7 ஆய்வு செய்தார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று அவரை சந்தித்த இந்திய வெளியுறவுப் பணி பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாடிய திருமதி திரௌபதி முர்மு, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் எளிதில் அணுகும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தூதரகங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்திய அரசின் கொள்கைகளை மட்டுமின்றி 140 மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புதிதாக கட்டப்பட்ட கரு ஏரியை திறந்து வைத்து பேசிய அவர், கடந்த 2003 மட்டும் 1.5 லட்சம் தடுப்பணைகள் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் குஜராத்தின் பாசன பரப்பு 16 அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொது தனியார் பங்களிப்புடன் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு

0: தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிலையான வளர்ச்சி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி முன்னேற்றம் அடைந்தால்தான் வளர்ச்சி அடைய முடியும் என்று அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில், வர்த்தகம், வணிகம், வேளாண், சுற்றுலாத்துறையின் தொலைநோக்கு வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சி திட்டங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகளை நன்கொடையாக வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மாரி பஞ்சாயத்து செயலி மூலம் எந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகள் தேவை என்பதை தெரிந்து மக்கள் நன்கொடையாக அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபல்பூரில் பீரங்கி பராமரிப்பு மையத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். 450 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் பராமரிப்பு துறையில் சுயசார்புக்கு உத்வேகம் அளிக்கும். மத்திய பிரதேச அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை இந்த மையம் ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பல்வேறு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களின் வசதிக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப் போவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். வெங்காய விலையை வரும் மாதங்களில் கட்டுக்குள் வைத்திருக்கும் நோக்கில் கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை மத்திய அரசு இன்று முதல் விடுவிக்க தொடங்கியிருக்கிறது. தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள கேந்திரிய பண்டார் கடைகளுக்கு வெங்காயத்தை கொண்டு செல்லும் வேன்களை நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நிதிகாரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சில்லறை விற்பனையில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு மானிய விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று திருமதி நிதிகாரை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் சீனா மற்றும் நேபாள நாடுகளுக்கான இந்திய தூதரகளுடன் அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சுற்றுலா முகவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மீட்புப் பணிகளுக்காக நேபாள அரசுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் பீகார், உத்தரப்பிரதேச எல்லைப் பகுதிகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்று தேசிய பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இப்பகுதிகளை மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 11 தேசிய பேரிடர் மேலாண்மை படைக்குழுவினரும் பீகார் மாநிலத்துக்கு 9 குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை படை தலைவர் திரு நரேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் எல்லைப் பகுதியில் உள்ள பீகாரின் மேற்கு சம்ரான் மாவட்டத்தில் உள்ள கண்டக் ஆற்றில் தண்ணீர் வரத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தில் இதுவரை 12 ஆண்டுகளில் 59 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. வங்கிகளில் இத்திட்டத்தின் கீழ் 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது.

0: நாட்டு மக்கள் அனைவருக்கும் அரசின் திட்ட பயன்களை வங்கிகள் மூலம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த வங்கிக் கணக்குகளில் சராசரியாக 5,000 ரூபாய்க்கும் கூடுதலான தொகை உள்ளது. இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, 78% ஜன்தன் வங்கிக் கணக்குகள் ஊரக மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 56% பெண்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வங்கிக் கணக்கு திட்டம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுக்கான சமூக பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களுடன் கேலோ இந்தியா காணொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இது தங்களுக்கு உந்து சக்தியாக அமைந்தது என்று நாமக்கல்லைச் சேர்ந்த திரு ஜெயேந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்களோட ஸ்போர்ட்ஸ் பத்தி ஒரு இன்டராக்ட் பண்ணாங்க. சோ அந்த யூத் மூலமா நம்மளோட இந்தியாவை 2036க்குள்ள பலந்த பாரதமா உருவாக்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதோட குறிக்கோள் என்ன, இதை எப்படி எல்லாம் பண்ண முடியும் சொல்லி ஒரு இன்டராக்ஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. இந்த முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளையாட்டு மூலமா தான் நம்ம இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க முடியும். விளையாட்டு பொறுத்த வரைக்கும் இதுல அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு, இது இல்லாம மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு டிசிப்ளின் ஒரு நோக்கத்தோட தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீட்டிங்ல எப்படி இதன் மூலமா வந்து மாணவர்கள் ஒன்றிணைக்கலாம், இன்னொன்னு அச்சீவர்ஸ் எல்லாம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, இதன் மூலம் எவ்வளவு டெவலப் பண்ணலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இல்லைன்னா அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா போதைக்கோ இல்ல மொபைல் போனுக்கோ இல்ல மற்ற விஷயங்கள் எதுவுமே அடிக்ட் ஆகாம நம்மளோட குறிக்கோள் நோக்கி நீங்க இது பண்ணும் போது நம்மளால வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும்.
0: விவேகானந்தா கேந்திராவின் தலைவர் பாலகிருஷ்ணன் மறைவுக்கு குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தா கேந்திராவின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் போற்றத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், 50 ஆண்டுகளுக்கு மேல் விவேகானந்தா கேந்திராவின் மூலம் சமூக பணிகளை மேற்கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று கூறியுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அவர் 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜியூன் லீயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான் வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25:30 ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை விரித்து விட்டம் கட்ட வேண்டும். கரும்பில் குருத்து மாவு பூச்சி மற்றும் போக்க போயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: பயிர் வளர்ச்சி குன்றி, குருத்து காய்ந்து இலைகள் மஞ்சள் நிறமாகவும் கரும்புகள் வலுக்குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன் டசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் 30 நிமிடங்கள் நனைத்த பின் இமிட்டா குளோரோபிரிட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் கலந்து கலவையில் 5 நிமிடம் வரை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் 3 வரிசை வரை இமிட்டோ குளோபிரிட் 10 லிட்டர் அல்லது குளோரன் ரானிலிஃப்ரல் 4.0 மில்லி 10 லிட்டர் நீர் என்றவாறு தெளிக்க வேண்டும். குருத்து மாவு பூச்சி தாக்குதல் 10% பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது 20 நாட்களுக்கு ஒருமுறை பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் என்ற அளவில் சேர்த்து தெளிக்க வேண்டும். தொடர் மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் ஏற்படலாம். எனவே வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவத்தில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். தற்போது நிலவி வரும்

வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். வேளாண் ஆலோசனைகள். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிகளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லெட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். மாம்பழங்களை அறுவடை செய்யும்போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்யுங்கள். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும்

இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். மாம்பழங்களை அறுவடை செய்யும்போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்யுங்கள். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 சேர்த்து பயன்படுத்தலாம். கத்தரி பயிரில் மாவு பூச்சி தாக்க வாய்ப்பிருக்கிறது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் பிரான்பாஸ் 2 மில்லி 1 லிட்டர் நீரில் கலந்து தெளித்திடுமாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கிறார். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறியாடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பிறகு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போடுங்கள். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் இதனை செய்ய வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதாணி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா?
5: வா செம்பருத்தி, பெரும்பாலும் வேலைகள்லாம் முடிஞ்சது. நாளைக்கு இன்னொரு வயலையும் உழுது போடணும்.
4: அப்ப வேலை இன்னும் இருக்கு போலயே. சரி உட்காரு, உனக்கு கொய்யாப்பழம் கொண்டு வரேன்.
5: என்னது, கொய்யாப்பழமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெண்டு மூணு எடுத்துட்டு வா பிள்ள.
4: அதுக்கு என்ன, நாலஞ்சாவே எடுத்துக்கிட்டு வரேன். இந்தா சாப்பிடு, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
5: ரொம்ப ருசியா இருக்கு பிள்ள, பிரமாதமா இருக்கு. ஆமா, எந்த கடையில வாங்கின?
4: கடையா மருதாணி, இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது.
5: அப்படியா புள்ள, நல்லா இருக்கு. ஆமா, என்ன உரம் போட்டு வளர்க்குற?
4: எல்லாம் இயற்கை உரத்தோட மகிமை தான், வேற எந்த மருந்தும் போடுறதில்ல.
5: பரவாயில்லையே, இயற்கை உரத்தை போட்டு விவசாயம் பாக்குறியா? ஆமா, இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட?
4: அது எதுக்கு உனக்கு?
5: இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா நானும் என் தோட்டத்துல முயற்சி பண்ணுவேன்ல.
4: அப்படியா? அப்படின்னா பழமரங்கள் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்களோட அனுபவங்களை கேளு.
6: நான் வந்து ஒரு பிஎஸ்சி பட்டதாரி, ஒரு இயற்கை விவசாயி. நான் இப்போது

0: இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் கந்தன்கொள்ளின்ற ஒரு கிராமத்தில் ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் கொய்யா செடியை வந்து மெயின் கிராப்பாக வச்சு ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்டகிரேட்டட் ஃபார்ம்னா கொய்யா செடிகளோ ஒரு இன்டர் கிராப்பாக வந்து கடலை, காய்கறி, கீரை, அது மாதிரி வந்து நாட்டுக்கோழி. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ஆடு, செம்மறி ஆடும் பண்ண போகிறோம். ஏன்னா பியூர் அக்ரிகல்ச்சரல் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரெவன்யூவை வேறு வேறு டைரக்ஷன்லேருந்து வர வைக்கிற மாதிரி அப்படி பண்ணால் ஒரு ப்ராஃபிட்டாக அப்படி பண்ண முடியும் அப்படின்றதுனால, ஏற்கனவே இதில் பண்ண நம்மளுக்கு அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம்.
1: கலப்பு பண்ணயமாக வருது. என்னுடைய கேள்வி அடிப்படையான ஒரு கேள்விங்கய்யா, பேசும்போதே இயற்கை விவசாயம்னு ஒரு வார்த்தை பேசுனீங்க. இயற்கை விவசாயியாக இருக்கிறீங்க, பண்ணுறது கொய்யா தான் பண்ணுறோம், அதை முழுக்க முழுக்க இயற்கையாக பண்ண முடியுதுங்களா?
0: ரொம்ப முக்கியமான கேள்வி, நுணுக்கமான கேள்வியும் கூட இது. இது நிறைய பேருக்கு வந்து, அதாவது என்ன சொன்னால், நேரடியாக நிறைய பேருக்கு இதை புரிகிறது இல்லை. இப்போ இயற்கை விவசாயத்தை நான் வந்து 2020 இதை ஆரம்பித்தேன். நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து கம்பெனியில் நானாக ஒரு சின்ன கம்பெனி வச்சு எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பர்பஸாக இதுக்கு வந்து நம்ம உள்ளே வர்றோம். அப்போ நான் வரும்பொழுது என்னோட சேர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு 13 பேர் இயற்கை விவசாயம் ஆரம்பித்தாங்க. எல்லாருமே படிச்சுட்டு ஐடியில் வேலை செஞ்சுட்டு பார்ட் டைமாக அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நானும் 100 மட்டும்தான் அதில் நிலச்சி நிற்கிறோம், மற்றவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இயற்கை விவசாயம்ன்றது வந்து ஒர்க் பேஸ்டான ஒரு வேலை, அதாவது ஒர்க்கு நிறையா இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும். ஒரு சில ஆளுக்கு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்க ஒரு ஆளை வச்சு வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அவங்களுக்கு டஃப்பு இந்த கேள்வியை சொல்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து அவங்களுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறேன், குடும்பத்தோடு நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறதுனால நான், என்னோடய குடும்பம், என்னோடய செடி, என்னோடய கோழி, அதுகளோட நான் உன்னோட ஒன்றா நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அதோடய லாங்குவேஜ் எனக்கு புரியும். இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் கூட காமிச்சேன், ஒரு இலை வந்து லைட்டாக சுருளும் பொழுதே இது ஏன் சுருளுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும்.
1: ஆமாம், அவங்க மொபைலில்
0: பார்த்தீங்களா? அப்போ அதை நம்ம ஆரம்பத்துலேருந்து எனக்கு புரியலை அப்படின்னா, இதில் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த தகவலை கேட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணணும், அப்போ இது சத்து பற்றாக்குறையா, பூச்சி நோய் தாக்குதலா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா, தண்ணி வெயில் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால் வர்ற பிரச்சனையா அப்படின்றத அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வந்து பக்காவாக எடுத்துக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த கொய்யா காய் வந்து, நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறத விட இன்னும் திரட்சியாக பெருசாக நல்லா அப்படி தானே இருக்குது.
1: ஆமாம், நல்லா பளிச்சுன்னு இருக்கு.
0: அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து சாத்தியம் கண்டிப்பாக, ஆனால் கண்டிஷன் என்னென்னா, அதை வந்து கேர் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டோம்னா இதை வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இது வந்து ஒரு தியரிலாம் இல்லை, என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரை நான் தோட்டத்துக்குள்ளேயே இருக்கேன், செடிகளோடையே இருக்கேன். அதில் இருக்கிற அசைவுகள் எனக்கு வந்து புரியுறதுன்றதுனால பீரியாட்டிக்கலாக அதுக்கு இன்புட்டு பூச்சி வெரைட்டி அதெல்லாம் கொடுக்குறப்போ அந்த இரிகேஷன் இதெல்லாம் பண்ணுறதுனால விவசாயம்னாலே அது இயற்கை தான், இது இடையில மாறினா தான் அது தாராளமாக வந்துட்டுருக்கு. என்னோடய செடிக்கு இது வரைக்கும் நான் எந்த விதமான கெமிக்கல் உரமும் போட்டதே இல்லை. வந்து பார்க்குறவங்க தோட்டக்கலைத்துறையிலேருந்தோ இல்லை மற்ற துறையிலேருந்து அரசு துறையிலேருந்து வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு பிரமிச்சு தான் போவாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருப்பானுமா.
1: எவ்வளவோ பழமரங்கள் இருக்கும்போது ஏன் கொய்யாவை தேர்ந்தெடுத்தீங்க?
0: ஆமாம், ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிராஜுவேட், என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் மட்டும் படிச்சுட்டு வேறு வந்து ஒரு நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக வேலை செஞ்சாங்க. நான் அவங்களுக்கு கூட இருந்தேன், நான் வந்து எலக்ட்ரிக்கல் அந்த கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நிலையான வருமானம் நம்மளுக்கு உண்டு, ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான ஒரு மேம்படியான ஒரு வருமானம் இருக்குது. அதில் வந்த வருமானத்தை வச்சு தான் நான் வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுவோம்ன்றப்ப இந்த துறையை நான் இன்னொரு நண்பர் மூலமாக நம்ம செய்கிறோம். அப்போ அவங்க வந்து என்னென்னா, இயற்கை முறையில் இந்த வேளாண் தொழில் நம்ம பண்ணுவோம் அப்படின்றது நாங்கள் 2 பேரும் எடுத்த முடிவு, யார், நானும் அந்த நண்பரும் எடுத்த முடிவு. அப்போ இப்போ நம்ம ஒரு நிலையான வருமானத்தை விட்டுட்டு வர்றோம்ல, அப்போ நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள்களுக்கு வந்து நிலையான ரெவன்யூ கொடுக்குற மாதிரி ஒரு மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கிராப்பாக நம்ம செலக்ட் பண்ணுறப்போ கொய்யா அதுக்கு வந்து ஆப்டானது. ஏன்னா மக்கள் வந்து இப்போ கொய்யாவை தேடி சாப்பிட ஆரம்பிச்சாங்க, மெடிசன் வேல்யூ உள்ள ஒரு ஃப்ரூட்ஸுன்றதுனால அதை வந்து தேடி சாப்பிட்றாங்க. டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால அதை வந்து தேடி தேடி வந்து வாங்குறோம். மற்ற பொருள், ஒரு பழ கடையில் மற்ற பழங்கள் மூவ் ஆகிறதுக்கும் கொய்யா மூவ் ஆகிறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இதுதான் ஃபாஸ்ட்
1: வேகமாக போகும்.
0: இதுதான் வந்து விரும்பினாலும் விரும்பலைனாலும் பலவந்தமாக கூட சாப்பிட்ற ஆளுக்கு இருக்காங்க. கொய்யாவை கொய்யாவை சாப்பிட்டா தான் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், டாக்டர் இதை கொய்யாவை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொய்யாவை அப்படிலாம் குழந்தைங்க முதற்கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கொய்யா வந்து ரசாயன உப்புகள் எதுவும் பயன்படுத்தாததுனால அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, விதை தடிமனாக இருக்காது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட வேண்டியதில்லை, ஜூஸியாக இருக்கும், அதனால் வந்து அதை சாப்பிடுவாங்க.

0: அதனால் மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கிராப் அப்படின்றதுனால நம்ம கொய்யாவை செலக்ட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலான நிலையான ரெவன்யூ நம்மளுக்கு வரணும்ல, அதுக்காக தான் அதை செலக்ட் பண்ணோம்.
1: எவ்வளவு ஏக்கரில் இப்போ கொய்யா போட்டுருக்கு?
0: 3 ஏக்கர்.
1: என்ன ரகமோ
0: நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அர்கா கிராண்ட் அப்படின்ற ஒரு பெங்களூர் வெரைட்டியும்,
1: அர்கா கிராண்ட்
0: தைவான் பிங்க் அப்படின்னு, அதாவது வெட்டினா உள்ளக்க வந்து அந்த ஃப்ளஷ் வந்து ஒரு மாதிரி நல்ல ஆரஞ்சு கலரில் பிங்க் கலரில் இருக்கும், ஜூஸியாக இருக்கும், அது அர்கா கிராண்ட். சோப்பு கொய்யான்னு சொல்லுவாங்களே.
1: ஆமாம்.
0: இன்னொன்று வந்து லைட் பிங்கா, கொஞ்சம் காயா இருந்துச்சுன்னா வெள்ளையா தான் இருக்கும், கொஞ்சம்
1: எடுத்து இருந்துச்சு
0: அப்படின்னா அது லைட் பிங்க் கலர்ல வரும். தைவான் பிங்க்னு ஒரு வெரைட்டி, இந்த ரெண்டு வெரைட்டியும் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஏன்னா இது ரெண்டு தான் நம்மளால ஹேண்டில் பண்றது ஈஸி. மக்கள் வந்து அதிகமாக விரும்புறது சோப்பு கொய்யா, கொஞ்சம் அது வந்து டியூரபிலிட்டி இருக்கிறது வந்து தைவான் பிங்கு.
1: சாப்பிடலாம்,
0: ஒரு நாள் ரெண்டு நாளை வச்சிருந்தாலும் ஒன்றாவது. இப்போ இது வந்து பழுத்துருச்சுன்னா எடுத்தே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
1: என்ன இடைவெளியா செடிக்கு செடி?
0: ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கு நம்ம 7x7 வந்து 7 அடி 7 அடி அப்படின்னு
1: ஸ்கொயராக நட்டுருக்கோம்.
0: அப்படி வைக்கிறது என்ன எதுன்னா அந்த ஒர்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து நம்மளுக்கு
1: உள்ளே ஏதாவது வண்டி கிட்டி கூட ஓட்டலாம்,
0: வண்டிகளை ஓட்டலாம். நம்ம உள்ளக்க இப்போ யார் மேனுவலாக பண்ணுறது இல்லைல்ல,
1: ஆள் கிடைக்கல,
0: ஆள் கிடைக்க மாட்டுறாங்க, நம்மளாலேயும் அது பண்ண முடியல. அப்போ ஒரு பொருள்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம வண்டி தான் பயன்படுத்துகிறோம், உள்ளே களை வெட்டுறதுக்கு மிஷின் பயன்படுத்துகிறோம், ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு உள்ள ட்ராலி தான் நம்ம பயன்படுத்துகிறோம், மிஷினில் ஏற்றிட்டு போகிறோம். ஸோ அப்போ அந்த கேப்பு வந்து அப்படி இருந்துமே இருந்தால் 100 செடி 100 செடியோடு டச் பண்ணிடும். செடி வந்து காற்றோட்டமாக இருக்கிறது அவசியம், என்னத்தை தான் கவாத்து பண்ணாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லது அப்படின்னு. அடை நடவு முறை தான், ஆனால் கொஞ்சம் ஸ்பேசிங்காக இருக்குது.
1: இதுவே அடை நடவு தான்.
0: ஆமாம், அடை நடவு தான். 30 அடி வைக்கிற சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு கொய்யா மரத்துக்கும் ஒரு
1: இன்னொரு மரத்துக்குமா
0: 30 அடி
1: 30 அடி
0: அதான் வந்து ட்ரெடிஷ்னல்
1: பெரிய இடமா இருக்கும் உங்களுக்கு. 30 அடி தான்
0: படரும்ல. இப்போ வந்து அந்த மரத்தெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படி விட்டுறது தான், அதுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனால் நம்ம அப்படி இல்லை, இல்லை வருஷத்துக்கு வந்து ஒரு மரம் வந்து ஃபுல் ப்ரூனிங் பண்ணுவோம்.
1: அது எப்போ பண்ணுவீங்க?
0: மொத்தம் அப்படி சைசிங் பண்ணி விட்டுருவோம்.
1: ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்
0: 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ணோம்,
1: பண்ணிட்டோம்.
0: பண்ணதுக்கு பின்னாடி தான் அந்த அடுத்த வந்து அந்த ஈல்டு வந்து வந்தது. அப்புறம் இடையில வந்து என்ன செய்வோம்னா அந்த பிஞ்சிங் சொல்லுவாங்க, நுனியை மட்டும் அப்படி கட் பண்ணி விடுறது.
1: ஒரு ஒரு நுனியும் கட் பண்ணுவோம்,
0: ஒவ்வொரு நுனியும் கட் பண்ணி அது அப்போ தான்
1: பூ வருமா,
0: பூ எடுக்கும். இப்போ பூ எடுக்கிறதுக்காக அதை பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 முறை ப்ரூனிங் நம்ம வந்து பண்ணிடுவோம். அதனால இந்த அடர் நடவு முறை வந்து சாத்தியம், இல்லைன்னா சாத்தியம் இல்லை. உள்ள ஒன்னொரு செடியோட செடி பின்னிடும், ரொம்ப கஷ்டம்.
1: காத்தோட்டம் இல்லைன்னா நமக்கு பூக்கள் வராது, இல்லை
0: வரவும் செய்யாது.
1: இது மாதிரி 7x7 நடவு போட்டுருக்கேன், போட்டால் கண்ணு நட்டதுலேருந்து நமக்கு எப்போ வந்து ஈல்டுக்கு வரும்?
0: இது வந்து சார் இது வந்து குளோனிங் முறைப்படிதே எடுக்கிறாங்க. பெரிய மரம், வளர்ந்த மரம் இருக்குல்ல, 10 வருஷத்துக்கு மரத்தில் இருந்து குளோனிங் மடியை தான் அந்த இது அதில் இருக்க ஜீனை எடுத்து தான் செடி உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ விதை போட்டுலாம் வர்றதில்லை. அப்போ என்னென்னா அந்த பெரிய மரத்தில் என்னென்ன அந்த கேரக்டரோடு தான் அந்த செடியே வருது. அப்போ நீங்கள் வரும்பொழுதே அந்த செடி பூவோடு இருக்கும், ஒரு சில செடிக்கு பிஞ்சே இருக்கும்.
1: ஓ,
0: அப்போ 6 மாதத்துலேயே அந்த செடி வந்து காய் எடுக்க ஆரம்பிச்சு எடுக்கும் வருகும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த செடியை வந்து நல்லா வளர விட்டு, அதாவது ஒரு காய் கொடுத்தோம்னா உணவு உற்பத்தி பண்ணி அந்த காயை காய்க்கு கொடுத்து அந்த காயை சுவையாக அந்த நியூட்ரிஷன் வேல்யூவாக நல்ல அந்த குவாலிட்டியோட கொடுக்கறதுக்கு அந்த ஒரு செடியால் உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல இலைகளை உற்பத்தி பண்ணிவிட்டு நல்ல பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணி அப்புறமேட்டு வர்ற காயை மட்டும் வந்து நிறுத்தும். அப்போ வந்து நம்ம என்ன 10 மாதம் வரை வர்ற எல்லா பூ பிஞ்சையும் நம்ம கட் பண்ணி எடுத்துரும். அப்போ கட் பண்ணி விட்டுட்டா என்ன செய்யணும், செடி மட்டும் வளரும்,
1: நல்லா வேகமாக வளரும்,
0: வேகமாக வளரும், நிறைய இலைகளோடு வரும். அந்த டைமில் நம்ம இன்னும் தலைச்சத்து சார்ந்த இன்புட்ஸ் வந்து நிறையா வந்து கொடுப்போம். அப்போ விறுவிறுன்னு வளரதான் செய்யும். இடையில வர்ற பூ பிஞ்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு அடுத்து 11வது மாதத்தில் இருந்து வர்ற பூவை நிறுத்துவோம். அப்போ 11, 12, 45 நாள் வச்சாங்களேன், 45லேருந்து 90 நாளுக்கு மேலே வர்ற
1: பிஞ்சி
0: ஆரம்பித்து 11வது மாதத்தில் ஆரம்பித்தோம்னா 12, அதுக்கடுத்து இப்போ 1 வருஷம் கழித்து 1, 2வது மாதம் அப்படி வர்ற காயை தான் குவாலிட்டியான காய். அதுக்கு இடையிலையும் காய் நம்ம மிஸ் ஆகி நம்ம என்ன தான் பிஞ்சு எடுத்து விட்டாலும்
1: சிலது
0: ஒன்று மிஸ் ஆகும். அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா காயாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறல என் காய் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது, அது கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாமல் இருக்கும், அவ்வளோதான்.
1: இதுக்கான இயற்கையான இடுபொருட்கள் நீங்கள் இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டீங்க, தழைச்சத்து தரக்கூடிய இன்புட்ஸ் எல்லாம் நான் நிறைய கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, அது இயற்கை. என்ன இன்புட்ஸ்லாம் கொடுப்பீங்க, என்ன விதமான இடுபொருட்கள்லாம் இதுக்கு பயன்படுத்துகிறீங்க?
0: இது நம்ம காலங்காலமாக நம்ம இப்போ இந்த நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பயன்படுத்துகிறது தான். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்ல தலைச்சத்துக்கு வந்தேன்னா ஜீவாமிரம் தான் கொடுப்பேன், அமிர்த கரைசல் வந்து கொடுப்போம். இப்போ ஜீவாமிரதம் கொடுக்கும் பொழுது உயிர் உரங்கள் இருக்குது, அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பாக்டீரியா அந்த மாதிரி வந்து இருக்கிற பொட்டாஸ் பாக்டீரியா அந்த ஜிங்க் பாக்டீரியா இதுகளெல்லாம் வந்து கலந்து இப்போ ஜீவாமிரதம் கொடுக்குறோம் அப்படின்னா ஜீவாமிரத்தோடு இந்த ஏதாச்சும் ஒன்றை கலந்துக்கணும். இந்த செடி வளர்க்குற காலங்களில் மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு

0: ஒரு தரம் ஜீவாமரம் அல்லது அமிர்த கரைசல் மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் கொடுப்போம். இது ரெண்டையும் கொடுப்போம். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து தலை சத்து நிறையா, அப்புறம் மைக்ரோ நியூட்ரியண்ட்டுக்காக நம்ம இந்த அரசு துறையில் கொடுக்குற அந்த சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம வந்து இந்த இயற்கு அப்புறம் எல்லா இலைகள் போட்டு கோமியத்தை உள்ளே போட்டு ஊற வச்சு அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். மாதத்துக்கு ஒரு ரெண்டு தரம் மாதிரி நம்ம இயற்கு கரைசல் நம்ம வந்து கொடுத்துருவோம், போரான் மெக்னீசியத்துக்காக பொட்டாசியமோட. இப்போ நீங்கள் எருக்கு கரைசல் கொடுத்தோம்னா தான் சைசிங் நல்லா வரும், அந்த வெடிப்பு வராது, டாட்டாட்டாக இருக்கும்ல,
1: புள்ளி புள்ளியாக இருக்குமே.
0: ஆமாம், புள்ளி புள்ளியாக இல்லை, இந்த அம்மத்தல் மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருக்காமல் நல்ல சைஸும் குவாலிட்டியாக ஓடி வரும். இப்போ நான் எடுத்து வந்ததில் அந்த பழங்கள் எப்படி அந்த மாதிரி வரும், அதுக்காக எருக்கரைசல் கொடுப்போம். அப்புறம் பூ எடுக்கிற டைமில் வந்து ஒரு அரப்பு மோர் கரைசல் அல்லது தேங்காய்பால் மோர் கரைசல் அப்படி கொடுப்போம். அப்புறம் வழக்கமாக எல்லாம் கொடுக்குற மீனை மேலும் பஞ்சகாவியா
1: இதெல்லாம் நீங்களே தயார் பண்ணிடுறீங்க?
0: நாங்களே தயார் பண்ணிக்கணும்,
1: உங்கள் சொந்தமாக
0: நாமளே தயார் பண்ணிக்கணும்.
1: பஞ்சகவியா, மீனமில கரைசல்,
0: மோர் கரைசல்,
1: மோர் கரைசல்
0: அதுலேயே தேங்காய்பால் மோர், அரப்பு இலையில மோர் கரைசல் கொடுக்கும், மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல்,
1: பஞ்சகவியா,
0: பஞ்சகவியா சாணப்பாசி கரைசல் போடுறோம்.
1: சாணப்பாசி கரைசல் அப்படின்னா என்னங்கய்யா? சாணத்தோட
0: சாணத்திலிருந்து ஒரு பாக்டீரியாவை பிரித்து எடுத்து அதை வந்து திருப்பி வந்து நாட்டு சர்க்கரை போட்டு மல்டிபிள் பண்ணி வச்சு அதை வந்து என்னென்னா ஒரு தரம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீ அது காலி ஆயிடுச்சு ஒரு 10 லிட்டர் இருந்துச்சுன்னா திருப்பி அதில் ஃபுல் தண்ணியை ஊற்றி ஒன்று 2 கிலோ நாட்டு சர்க்கரை போனோம்னா அது அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த சாணப்பாசி கரைசல் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஜீவாமிரதம் போனீங்கன்னா ஒரு பானை அதில் ஊற்றிக்கலாம், மீனாமிரத்துக்கு ஒரு பானை ஊற்றலாம், பஞ்சகாவியாக ஒரு பானை அதில் ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் கலந்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து அந்த சாணத்துலேருந்து வர்ற அந்த பாக்டீரியா வந்து இருக்கும், வெயிலில் நல்லா வளரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார், இப்போ ஒரு இடத்துல தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது வந்து கேன் தண்ணி இல்லை, போர் தண்ணியை நீங்கள் ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிங்க, அந்த தண்ணி ரெண்டு தண்ணியை ஒன்று வீட்டுக்குள்ளேயும் ஒன்று வெயிலையும் வச்சுங்களேன், வெயிலில் வச்ச தண்ணி மூணே நாளில் பாசி பிடிச்சிடும், வீட்டுக்குள்ளே இருக்கிறது பாசி பிடிக்காது.
1: வெயிலினுடைய வேகமாக
0: வெயிலில் அந்த ஒரு சில பாக்டீரியா விறுவிறுன்னு வளரும், அந்த பாக்டீரியா வந்து நம்மளுக்கு வந்து செடிகளுக்கு வந்து பெரிய அளவில் பயன்படுது. நான் இந்த கொஞ்ச நாளாக அதை நான் நல்லா கவனிச்சிட்ருக்கேன், அருமையாக வந்து இந்த சாணப்பாசி கரைசல் வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. அப்புறம் சின்ன சின்ன இந்த ஹியூமிக் ஆசிடு அது மாதிரி வந்து அந்த சீவீடு அதெல்லாம் கொடுப்போம்.
1: ஆக முழுக்க முழுக்க இயற்கை தான், ஒரு துளி ரசாயனோட வர்றதில்லை.
0: இல்லை அது நம்ம பர்பஸே இல்லை, அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, அது
1: தேவையில்லை.
0: ஏன்னா நம்ம வந்து நிறையா விஷயங்களை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும் நம்மளோட பர்பஸ் வந்து நம்ம இதுக்கு வரவே மாட்டோம். ஆல்ரெடி சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு வேலை,
1: வேலையில் இருக்கும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க,
0: நெல்ல இருந்துக்கிட்டே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் நம்ம இருந்தோம். அதனால் வந்து பைபாஸ் பண்ணுறது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ போன திருப்பலாம் ஒரு சில சமயத்த மழை காலத்தில் பூச்சி டைம்லலாம் நிறைய லாஸ் வர சமயத்தெல்லாம் வர்றவங்க பையன் மேலே அக்கறையாக இருக்கிறவங்க எதுக்கு இப்படி படிச்சுட்டு வந்து இப்படி கஷ்டப்படுறீங்க, இப்படி அப்படி இப்படி இறங்கிட வேண்டியதானே, அப்படி கண்டு காணாமல் அப்படி
1: செஞ்சுக்க வேண்டியதானே,
0: செஞ்சுக்க வேண்டியதானு சொல்லுவாங்க. நான் அவங்கள்ட்ட எதிர்த்து ஒன்றும் பேசுகிறதில்ல,
1: கேட்டுக்கிறது
0: ஆரோக்கியம் பண்ணுறதில்ல அப்படின்னு சரின்னு கேட்டுக்கிறது. அப்புறம் நம்ம என்ன செய்கிறோமோ அதையே செஞ்சுக்கிறது. இப்போ அந்தது வரட்டும், ஈல்டு வர்றதுக்கெலாம் வந்து நிறைய பேர் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அந்த அர்க்கக்கரன் ஒரு குவாலிட்டிலாம் நான் சொன்னல, அது வந்து பழுத்துருச்சுன்னா உடனே சாப்பிட்றோம், அது அது காசு ஆக்கிடணும்,
1: இல்லை உடனே அதை போகும் போயிடும்.
0: இப்போ லாஸ்ட் டைம் கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டன் காய் வந்து சேல் பண்ண முடியல, முதல் ஈல்டுன்றதுனால வியாபாரிகளை நமக்கு டச் பண்ண முடியல, அதை நம்ம திருப்பி டீ கம்போஸ் தான் பண்ணோம். இதே இந்த சாணப்பாசி கரைசல் நாட்டு சர்க்கரையை போட்டு அதை கட் பண்ணி ட்ரம்முக்குள்ளே போட்டு ஊற வச்சு
1: படத்தை
0: கழிச்சு அப்படி கசக்கி மறுபடியும் திருப்பி வந்து
1: அந்த படத்தையே
0: பழத்தையே அப்படி கொடுத்தோம். அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன செய்வாங்கன்னா வந்து சொல்லுவாங்க, நம்ம அதை பற்றி சரி ஆனதாக ஆகட்டும், நம்மளுக்கு வந்து வளர்க்குறதுக்கோ அல்லது வந்து சீக்கிரம் வாடாமல் இருக்கிறதுக்கோ எவ்வளவோ கெமிக்கல் நம்மளுக்கு தெரியும், நம்மளும் படித்தால் தானே நம்மளும் இந்த
1: தெரியுமில்ல,
0: ஆமாம் என்னென்ன செஞ்சால் என்னென்ன நடக்கும்னு தெரியும்ல, ஆனால் நம்ம செய்கிறதில்ல, எதுக்கு அதைப்பா வரது வரட்டும் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே நம்ம பழத்தை நம்பி, நான் சொன்னால் அப்படி வாங்கி போய் கொடுப்பாங்க சார், ஒன்று உண்மை என் பழத்தில் வாங்கிட்டு போவாங்க, சம்டைம்ஸ் வந்து பழத்தில் புழு இருக்கும்
1: உள்ளே,
0: ஒரு சீசன் டைமில் அதெல்லாம் தவிர்க்க முடியாது, இயர் நேச்சர் நம்ம தவிர்க்க முடியாது.
1: சரி,
0: நம்ம வந்து உள்ளே ஸ்கேன் பண்ணி பார்த்து விற்க முடியாது, உள்ளே பயிலில் பார்க்குறப்ப நல்லா காய்மாரி இருக்கும், வெட்டி பார்த்தா உள்ளே புழு இருக்கும், திருப்பி வந்து வாங்குவாங்க.
1: அது மாதிரி இருந்தாவா
0: புழு இருக்கு, திருப்பி நம்ம வாங்குவோமா? கர்ப்பிணி பெண்களுக்கு சின்ன குழந்தைகள் கொடுக்குறாங்க, அதில் கூட விஷத்தை தெளிக்கலாமா? தப்பு இல்லை. அப்ப நம்மள வந்து
1: நம்பிக்கையோட
0: இருக்காங்க, அதை வந்து கெடுத்துட கூடாதுல்ல, அதனால் அதை போய் உலக கொண்டு வரதில்ல. கொய்யா இலையிலேயே வந்து பவுடர் பண்ணி அதிலேயே பல்பொடி தயார் பண்ணுறோம். இது நல்ல, இந்த ரெண்டுமே நல்ல மக்கள்கிட்ட ரொம்ப நல்லா ரீச் ஆனது,
1: பல்பொடியும் டீ தூளும்,
0: டீ தூளும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய, இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க, டைஜஷன் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, இந்த ஹார்

0: ஹார்மோன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்குலாம் கொய்யா இலை, நம்ம நான் கொடுக்குறதுன்ட இல்லை, கொய்யா இலை வந்து அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ரெமெடி வந்து அது கொடுக்குது. அதனால் மக்கள் தேடி தேடி வாங்குவாங்க அதை. அதனால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து 9786-09-55-48. இது வந்து எப்போவுமே இந்த நம்பர் அக்சஸில் இருக்கும்.
1: என்ன மருதானி, பழமரங்கள் சாகுபடி பற்றி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவங்க சொன்ன அனுபவங்கள் உனக்கு பயனுள்ளதா இருந்ததா?
2: ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இது மாதிரி நானும் என் தோட்டத்தோட ஒரு பகுதியில முயற்சி பண்ண போறேன்.
1: இரு இரு புள்ள, என்னை விட வேகமா இருக்கியே. இன்னொரு தகவலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, அது உனக்கும் பயனுள்ளதா இருக்கும்.
2: என்ன சேதி, அத யாரு சொல்ல போறாங்க?
1: பருவநிலை மாற்றத்திற்கான மாற்றுப்பயிர் திட்டம் பற்றி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவங்க சொல்ல போகிற தகவலை கவனமாக கேளு.
3: விவசாய தொழில பொதுவாக பருவ காற்றின் சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலநிலை மாற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா விவசாயம்தான். பருவநிலை மாற்றத்திற்கும் விவசாயத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு?
4: பொதுவாக பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயர்வாக இருக்கலாம், மழைப்பொருளில் வந்து வேறுபாடு இருக்கலாம். இதனால் சில சமயங்கள் வெள்ளமோ சில சமயங்கள் வறட்சியோ ஏற்படக்கூடிய சீதோஷ நிலை வரலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா வெப்பம் பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூலை வந்து வெகுவாக பாதிக்கிறது. அது இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்கங்களுடைய தன்மையும் மாற்றம் ஏற்படலாம் என்ற ஒரு அறிகுறி தான் இந்த பருவநிலை மாற்றத்தில் வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மழை வந்தால் பயிரிடுவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்துவிட்டு திட்டமிட்டு பயிரிடுவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தால் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
3: மழைக்கான வாய்ப்பு குறையவும் செய்யலாம், அதிகமாகவும் ஆகலாம். அந்த வகையில் வயல்களிலும் தோட்டங்களிலும் மானாவாரி இடங்களிலும் மாற்று பயிராக என்னென்ன பயிர்களை பயிரிடலாம் சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
4: இப்போது நம்ம நெல் சாகுபடி இடத்தில் இருக்கக்கூடிய மண் வகை மற்றும் கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு பொறுத்து நெல்லுக்கு பதிலாக சில மாற்று பயிரை வந்து நம்ம கொண்டு வரலாம். தண்ணி அவ்வளோ வசதி இல்லை, காலநிலை மாற்றத்தில் வந்து என்னுடைய குளங்கள் கிணறுகள்லாம் தண்ணி வற்றி போச்சு, அப்போ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறவங்க வந்து நெல்லுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு சில யோசனைகளை சொல்கிறேன். இப்போ நீண்டகால நெல் போடணும்னு இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக குறுகிய கால நெல்லை போடுங்க. அது இல்லாமல் இந்த நெல் சாகுபடி இடத்துல வந்து நீங்கள் யூஸ்வலாக கம்பு சோளம் உளுந்து பாசி இது போல் வந்து நம்ம பயிர்களை எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த கரும்பு போடுற விவசாயிகள் வந்து அதுக்கு பதிலாக மக்காச்சோள பயிரை வந்து நம்ம தேர்வு செய்து பயிரிடலாம். பருத்தி போடுற இடத்துல துவரையும் வாழை போடுற இடத்துல மரவள்ளிக்கிழங்கு தேர்வு செய்யலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் பயிரவகைகள் எண்ணெய் வித்து பயிர்கள் இது போல் நம்ம செய்யும்போது இதுக்கெல்லாம் வந்து தண்ணீனுடைய அளவு வந்து நமக்கு குறைச்சி தேவைப்படும். உளுந்து பாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 மில்லிமீட்டர் இருந்தாலே போதும் நம்ம பயிரை எடுத்துக்கலாம். அதே போல் வந்து கம்பு சோளம்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள், இதுக்கு வந்து தண்ணி நீங்கள் கட்டலனா கூட ஓரளவு வறட்சியை தாங்கி நமக்கு மகசூல் கொடுக்குது. அதனால் வந்து சிறுதானியங்களான கம்பு சோளம் கேழ்வரகு மைனர் மில்லட்டு சொல்லக்கூடிய தினை வரகு பனிவரகு அதுபோல் ஒரு மாற்று பயிரை வந்து தேர்ந்தெடுத்து பயிர் செய்யலாம். அப்புறம் பயிர் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து பாசி துவரை காராமணி இது போல் பயிர்களை நம்ம பயிர் செய்யலாம். எண்ணெய் வத்து பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி தான். எள்ளு நிலக்கடலை போன்ற பயிரும் நம்ம மாற்று பயிராக எடுத்து பயிர் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான நீர் தேவை இருக்காது, இருக்கிற குறைந்த அளவு நீரை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல மகசூலை எடுக்கலாம்.
3: பருவமழை குறைவாக இருக்கும் காலங்களில் மாற்று பயிராக என்னென்ன பயிர் வகைகளை பயிரிடலாம் அப்படிங்கிற விவரத்தை சொன்னீங்க. அந்த மாற்று பயிர்களிலும் என்னென்ன ரகங்கள் வந்து சிறப்பாக இருக்கும், அதோட சிறப்பம்சங்களை சொல்லுங்களா சார்?
4: தண்ணி குறைவாக கிடைக்கும் பட்சத்தில் சோளம் அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கிடைக்கக்கூடிய 34 ரகம், அப்புறம் மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா கோஎச்எம் சொல்லுவாங்க கோயம்புத்தூர் மெய்ஸ் ஹைபிரிடு 8, கம்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு 10, கோயம்புத்தூர் கம்பு 9, அப்புறம் நமக்கு இங்கே லோக்கலில் கிடைக்கக்கூடிய சில தனியார் ஹைபிரிட்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து நல்லாவே பயன்படுத்தலாம். அப்புறம் இப்போ நீங்கள் மாற்றுப்பயிராக வந்து சூரியகாந்தி

0: சாகுபடி பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு சன்ஃப்ளவர் 3-4, அது இல்லாமல் ப்ரைவேட்டு ஹைபிரிடும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் இந்த மைனர் மில்லட் சொல்லக்கூடிய குறுதானியங்கள் திணை வந்து பார்த்தீங்கன்னா அத்தியந்தல் 2 நல்ல வெரைட்டி. அப்புறம் குதிரை வலை பார்த்தீங்கன்னா மதுரை 1, அத்தியந்தல் 1, இதெல்லாம் அதிகப்படியான வறட்சியை தாங்கி நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய சிறுதானிய பயிர்கள். உளுந்தில் பார்த்தீங்கன்னா வம்பன் 8, வம்பன் 11, வம்பன் 12 ஆகிய ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பாசின்னு வந்துட்டீங்கன்னா வம்பன் 4, இந்த ரகங்களை பயன்படுத்தும் போது நம்ம நல்ல மகசூல் வந்து எடுக்கலாம். இப்போது மாற்றுப்பயிர்கள் போகும்போது சில முக்கிய முக்கியமான தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பார்க்கணும். விதை நேர்த்தி எப்பயுமே வந்து நமக்கு தண்ணீர் குறைவாக இருக்கும் பட்சத்தில் விதை நேர்த்தி வந்து ரொம்ப முக்கியம். விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த அசோஸ்பெர்லாம் பாஸ்பேட் பாக்டீரியா ஒரு 3-3 பாக்கெட் எடுத்து ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை வந்து மிக்ஸ் பண்ணி அதை காய வச்சு நம்ம விதைக்கலாம். அப்புறம் சீடு ஹார்டனிங் சொல்லுவாங்க, அதாவது வந்து விதையை கடினப்படுத்துதல். ஏன்னா நமக்கு வறட்சி வந்தால் தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து இந்த விதையை கடினப்படுத்துதல் மூலமாக நம்ம பெறலாம். அதாவது வந்து ஒவ்வொரு விதையும் பொட்டாசியம் குளோரைடு சொல்லுவாங்க கேசியல்னு, அதெல்லாம் 1% ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி நம்ம விதைக்கும் போது விதையை கடினப்படுத்தலாம். அப்புறம் சூரியகாந்தியில் பார்த்தீங்கன்னா சீடு பல்லட்டிங் சொல்லுவாங்க, அதாவது துத்தநாக சல்ஃபேட்டில் ஒரு 100 PPM வந்து அதை வந்து நம்ம சீடு பல்லட்டிங் பண்ணி நம்ம விதைக்கும் போது அது நல்ல வளர்ச்சி மற்றும் மகசூல கொடுக்கும். அதே போல் இந்த உளுந்து பாசியெல்லாம் வளர்க்கும் போது உயிர் உரங்களான ரைசோபியம் பாஸ்பேட் சொலிபிலைசிங் பாக்டீரியா இது போல உயிர் உரங்களை கலந்து நம்ம விதைக்கும் போது நல்ல வளர்ச்சி மற்றும் முளைப்பு திறன் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பயிர்கள் எல்லாமே பிராட் பட்டன் ஃபார்வர்ட் சொல்லுவாங்க, அதாவது அகலப்பாத்தி. அகலப்பாத்தினா தால் முறையில் இல்லாமல் பாத்தி வந்து ஒரு 90-120 cm, அதாவது 3-4 அடிக்கு ஒரு பாத்தியாகவும் அதுக்கு பக்கத்தில் ஒரு 30 cm அகல ஆழத்தில் வந்து ஒரு வாய்க்காவும் ஃபார்ம் பண்ணி அதை ஆல்டர்னேட்டிவாக பண்ணும்போது தான் அது நமக்கு அகலப்பாத்தி மண் அமைப்பு முறையை வந்து நம்ம ஏற்படுத்தலாம். அந்தல வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான மழை பெய்தாலும் கூட முளைப்பு திறனிலோ வளர்ச்சியிலே வந்து எந்த அளவுக்கு பாதிப்பும் இல்லாமல் ஒரு பயிரை வந்து வளர்க்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோயிங், அதாவது விதைக்கும் போது இப்போ நிறைய மெஷினரிஸ் வந்துடுது. ஸோ அந்த மெக்கானிக்கல் சோயிங் வந்து நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு உண்டான வரிசையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆட்களை வச்சு பண்ணுறதை விட நீங்கள் மெஷினை வச்சு சோயிங் பண்ணும்போது பயிர் எண்ணிக்கை பயிர் வரிசை பாதுகாத்து அதற்கான மகசூல் வந்து அதிகமாக இருக்குது.
1: மழை நீரை சேமிப்பதும் முறையாக பயன்படுத்துவதும் எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க சார்?
0: வரக்கூடிய மழையை வந்து நம்ம பயிர் எடுத்துக்கிறதுக்கு போக மீதி எல்லாம் வழிந்தோடி வீணாக தான் போகுது. ஏதோ ஒரு பயிர் பருவத்தில் வந்து ஒரு வறட்சி வரும்போது நமக்கு தண்ணி கொடுக்காத நிலை வந்து ஏற்படுது. ஸோ அதனால் இந்த வானிலை நிகழ்ச்சி மூலமாக விவசாயிகளை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் வந்து மழை நீரை சேகரிப்பதற்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் பண்ணை குட்டைகள் சொல்லுவாங்க, பண்ணை குட்டைகள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல வரப்பிரசாதம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மானாவாரி நிலத்திட்டத்தில் எல்லாத்துக்குமே பண்ணை குட்டைகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ நமக்கு மழை பெய்யும் போது எல்லா பயிருக்கும் நீர் கிடைக்கும். மழை பெய்யாத போது பண்ணை குட்டையில் தேக்கி வைக்கப்பட்ட இல்லை நிரப்பப்பட்ட தண்ணீரை எடுத்து நாம் ஒரு உயிர் தண்ணியாகவோ இல்லை வாட்டர் சேவிங், அதாவது க்ராப் சேவிங், லைஃப் சேவிங் ஒரு இரிகேஷனை வந்து நம்ம கொடுக்க முடியும்.
2: என்ன மருதாணி, பருவநிலை மாற்றத்திற்கான மாற்றுப்பெயர் திட்டம் பத்தி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சது தானே?
3: தெளிவா புரிஞ்சது. இப்ப வர காலநிலை மாற்றத்துக்கு ஏத்தா மாதிரி நாமளும் நம்ம பயிர் முறைய மாத்திக்கணும் போலயே.
2: அதுதான் புத்திசாலித்தனம், இல்லனா விவசாயத்துல நீடிக்க முடியாதுல்ல.
3: சரியா சொன்ன, நேரமாச்சு வீட்டுக்கு போவோம் வாப்பிள்ள.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
8: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1

0: 4447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
5: நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். கைலாஸ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்கள் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசூலி அனல்மின் திட்டப் பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ் குமார், நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டுமென்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும், அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார்.

0: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்படுவதாகவும் இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஸ்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் வட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதி சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் தூரல் நின்று போச்சு திரைப்படத்தில் இருந்து முதல் பாடல்.
2: சங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் தொடர்வது வாழ்வே மாயம் திரைப்படத்தில் இருந்து பாடல். ஒலிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியத்தின் குரல்.

மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது மௌன கீதங்கள் திரைப்படத்தில் இருந்து பாடல். ஒலிக்கவிருக்கும் குரல்கள் கே ஜே ஏ சுதாஸ், எஸ் ஜானகி.

நேயர்களே, சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதியன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு படமாக படித்தவராகவும் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நல்ல குரல் வளமும், தெளிவான உச்சரிப்பும், ஒலிபரப்பில் ஆர்வமும், பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் அவசியம். எழுத்துத் தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கு ஏற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள். விண்ணப்பிக்க தகுதி உடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com, twitter.com அல்லது AR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட. விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி: த ஹெட் ஆஃப் புரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. மேலும் விவரங்களுக்கு facebook.com, instagram.com மற்றும் twitter.com, AR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. வானொலி

பரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி. ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். திரைக்காலத்தில் தொடர்வது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, குரல்கள். திரைப்படம் குரு.

முரட்டுக்காளை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்டீர்கள். திரைக்கானத்தில் தொடர்வது கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்கள், திரைப்படம் நெற்றிக்கண்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் தொடர்வது பிரியங்கா திரைப்பட பாடல். ஒலிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம் குரல்.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9:30.
2: ஆகாஷ்வாணி நாடகமலரில் இன்று நேர்கள் கேட்கவிருப்பது சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் வி. கிருஷ்ணமூர்த்தி, துரை ராமலிங்கம், எஸ். கலாவதி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் ஏ. மேரி புஷ்பலதா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: ரஞ்சனி
4: சொல்லுங்க,
3: நம்ம கல்யாணம் ஆகி இனிய வாழ்க்கை இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. கல்யாணத்தே நிலா
4: காய்ச்சாத பால் நிலா. ஆமாங்க, இந்த சந்தோஷம் நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. அதோட ஒருத்தர் நம்மளை எப்படி அழகா வாழ்த்திருக்காருன்னு பாருங்களேன்.
3: அத படிய,
4: இதோ படிக்கிறேங்க. வண்ண மலர் அழகாக,
3: ஆஹா,
4: வானில் முழு நிலவாக,
3: அடடடா,
4: அமுத தமிழ் மொழியாக,
3: ஆஹா,
4: வாழையடி வாழையாக வாழ்கன்னு வாழ்த்திருக்காருங்க.
3: சூப்பர்மா, சூப்பர். அது நிச்சயமா அமையும் ரஞ்சனி, நமக்கு உண்டான பந்தம் அப்படிப்பட்டது.
4: ஆமாங்க, பொதுவா திருமணம்ன்றது ஜாதக பொருத்தத்துல அமையும், மன பொருத்தத்திலயும் அமையும், ஏன் காதல் கல்யாணமும் இருக்கு. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் அமைஞ்ச இந்த பொருத்தம் கொஞ்சம் வித்தியாசமானது.
3: சரியா சொன்ன, இது இசையிலே இணைந்த பொருத்தம்.
4: கரெக்டுங்க, இரண்டு மனம் சேர்ந்ததுதான் திருமண வாழ்க்கை. இங்க இன்னொன்னு இருக்குங்க, உங்க பேரு சிவா,
3: ஆமா,
4: என் பேரு ரஞ்சனி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ராகம் ஆயிட்டோம்.
3: சிவரஞ்சனி, ரஞ்சனி, சிவரஞ்சனி.
4: சரியா சொன்னீங்க
3: ரஞ்சனி. இப்ப நான் சொல்றது கேளு. ஒரு பாடகனோ பாடகியோ தன் பாடலின் மூலம் மற்றவங்களை மயங்க செய்வது தான் நமக்கு ஆண்டவன் கொடுத்த வரம். அத்தோடு நம்ம அனுபவிச்சு பாடும்போது வரக்கூடிய பரவசம் இருக்கே, அடடடா, அதுக்கு இணையா எதுவுமே கிடையாது.
4: ஆமாங்க, அந்த இசையோட நம்ம ரெண்டு பேரும் இசைப்பட இணைந்து வாழணும் அப்படின்றது தான் அந்த ஆண்டவனோட விருப்பம். நம்ம அப்படியே வாழலாங்க.
5: வணக்கம். கேட்டு திறந்து இருந்ததுன்னு இந்த அட்வொகேட் ஆனந்த் உள்ள நுழைஞ்சிட்டேன், அதுக்காக என்ன தப்பா நினைச்சிடாதீங்க.
4: வாங்க அங்கிள், வாங்க வாங்க.
5: வரமா?
4: அப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும் அங்கிள்.
5: ரஞ்சனி, மாப்பிள்ளைக்கு என்னை பத்தி சொல்லுமா?
4: சிவா, இவர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு.
5: அட்வொகேட் ஆனந்த், நான் ரொம்ப பாப்புலர், நீங்களும் என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே.
3: சார், நான் கேஸு வழக்குன்னு எதுலையும் சம்பந்தப்பட்டதில்லை.
5: ஓஹோ,
3: அதனால் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை.
5: அப்படியா? அதனால் பரவாயில்ல. இப்போ ரஞ்சனி அறிமுகப்படுத்தின மாதிரி அவள் அப்பாவோட ஃப்ரெண்டாகவே இருக்கேன் நான், அட்வொகேட் ஆனந்த். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, ஓகே?
3: அங்கிள், எங்கள் முதல் விருந்தாளியா நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
5: நான் வீடு தேடி வந்ததில் சந்தோஷப்படும் மொதல் ஆள் நீங்கள் தான்.
4: என்ன அங்கிள், ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க?
5: நோ, அப்படி ஒன்றும் இல்லை. உங்கள் வரவேற்பில் நான் குளிர்ந்து போயிட்டேன், இப்போ நான் தான் சந்தோஷமாக இருக்கேன். அது சரி, நான் வரும்போது அப்படியே வாழ்வோன்னு பேசிக்கிட்டு இருந்தது காதில் விழுந்தது. கல்யாணம் ஆன உடனே திட்டம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அது நல்லது தான்.
3: அப்படி ஒன்றும் பெரிய திட்டம்லாம் கிடையாது. நாங்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்தோம்.
5: ஓஹோ, அப்போ சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரின்னு சொல்றீங்க
3: அங்கிள். வரும்போது வேற ஒன்று

0: நீங்க இப்ப கரடின்னு சொல்றீங்க, அடுத்தது நரியா?
1: என்னோட தொழிலை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்கு.
2: அங்கிள், அவர் விளையாட்டா சொன்னதை தப்பா நினைக்காதீங்க.
0: நீங்க தான் பாப்புலர் வக்கீல்னு சொல்லிட்டீங்களே.
3: ஆமா, ஊரே அப்படி சொல்லுதுன்னு சொன்னேன்.
2: ஏங்க அங்கிள் எப்பவுமே ரொம்ப பிஸின்னு அப்பா சொல்லுவாரு.
3: அது உண்மைதான். உங்க கல்யாணத்துக்கு கூட வர முடியலன்னா பாத்தீங்களேன், அந்த அளவுக்கு பிஸி, நிறைய கேஸ். நீங்களே சொல்லுங்க, தொழில திறமை இருந்தா கேஸ் நிறைய வரத்தானே செய்யும்.
0: சரியா சொன்னீங்க அங்கிள். ஆமா, நீங்க என்ன கேஸ் எடுத்து நடத்துறீங்க?
3: அப்படி கேளுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது இந்த காலத்துல சர்வசாதாரணம். அதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? அந்த நல்ல எண்ணத்துல தான் நான் அவங்களுக்காக டைவர்ஸ் கேஸ் டீல் பண்றேன்.
0: அங்கிள், பள்ளத்தை பார்த்தா அதுல மரம் செடி வளரக்கூடிய விதைய நாம நட்டு வைக்கணும். யாரையாவது அந்த குழிக்குள்ள தள்ளணும்னு நினைக்க கூடாது. இப்ப நீங்க சரியான இடத்துக்கு வரல. எங்களை பொறுத்தவரையும் நாங்க மனசளவுல சங்கமமாகி அடுத்து இசையில சங்கமமாகி அதுல பயணிக்க முடிவு பண்ணிருக்கோம்.
3: ஓஹோ,
0: இதுல மனஸ்தாபங்கள் உருவாக எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால உங்களுக்கு இங்க வேலையும் இருக்காது.
3: ஓஹோ சிவா, அவசரமும் கூடாது ஆவேசமும் கூடாது. நாட்டு நடப்ப சுட்டி காட்டின அவ்வளவுதான். இந்த காலத்துல கணவன் மனைவி இருவருக்கும் புரிதல் இல்லாம போறதுனால டைவர்ஸ் கேஸ் அதிகமாயிட்டு தான் இருக்கு.
0: நன்றி அங்கிள். டைவர்ஸ் பத்தி பேச வந்திருந்தா தயவு செய்து உங்க தொழிலை வேற இடத்துல பாருங்க. ரொம்ப நன்றி.
3: புரியுது புரியுது. நான் இனிமேல இங்க இருந்தா இவங்களே போக சொல்லுவாங்க போல இருக்கு. ஓகே, நான் போயிட்டு வரேன்.
0: ரஞ்சினி, ரஞ்சினி.
2: என்னங்க?
0: அவரு இங்க அங்கிள்ல வந்து வாழ்த்த வரல, வக்கீலா வந்து பிரிக்க நினைக்கிறாரு.
2: எனக்கும் கூட அப்படிதாங்க மனசுல படுது. எந்த இடத்துல என்ன பேசணும்ன்ற இங்கிதம் கூட அவருக்கு தெரியலங்க. அதை மறந்துடுங்க.
0: எப்படி மறக்க முடியும்? பெரிய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பெரிய மனசு அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே.
2: உண்மைதாங்க. அவரை என்னுடைய அப்பா ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு நான் வெக்கப்படுறேன். சிவா, தயவு செஞ்சு என் அப்பாவை தப்பா நினைச்சிடாதீங்க.
0: என்ன ரஞ்சனி, நீதான் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க? கலகத்தையே உண்டாக்கிட்டு போனவரோட ஒரு இசைக்கலை பொக்கிஷத்தையே கொடுத்த உன் அப்பாவை நான் ஒப்பிட்டு பார்ப்பேனா?
2: அது போதுங்க. இனிமேல அவர் பேசுனதை நினைச்சு குழம்பாதீங்க.
0: எப்படி முடியும்?
2: முடியுமே. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு.
0: என்ன வழி?
2: சொல்றேன். இசையில இவ்வளவு ஈடுபாடு உள்ள உங்களுக்கு நான் மனைவியா வந்தது மகிழ்ச்சி தானே?
0: கண்டிப்பா, அதுல சந்தேகமே கிடையாது. மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும்.
1: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
2: சிவா, நீங்க சொன்னது என்ன சந்தோஷப்படுத்த சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க?
0: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டுன்னு தான் பைத்தியமா இருந்தேன். எனக்கு இருந்த ஒரே காதலி.
2: என்ன, காதலியா?
0: ஆமா, அதிர்ச்சியா இருக்கா?
2: ஆமாங்க, ஆச்சரியமா இருக்கு.
0: இது சத்தியம். உண்மையிலேயே எனக்கு ஒரு காதலி இருக்கா?
2: யாருங்க அது?
1: எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள்.
2: அப்படியா? சிரிக்கட்டும் சிரிக்கட்டும், நீங்களும் சிரிங்க.

0: ரஞ்சனி, என்ன கையில ராகத்தோட வந்திருக்க?
1: ஐயோ, இது காப்பிங்க.
0: நானும் அதை தான்ப்பா சொன்னேன். உன் கையால காப்பியை கொடுத்தா அது காப்பி ராகும். சாமிக்கு

0: சரி சரி, பாடினது போதும், காபி குடிங்க.
1: ரஞ்சினி, இதுல நீ பாதி எடுத்துக்கோ.
0: அப்படியா? அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: நீ பாதி நான் பாதி கண்ணே,
0: அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. போதும் போதுங்க, ரொமான்ஸ் இருக்கட்டும், நம்ம எதிர்கால திட்டம் பத்தி பேச கூப்பிட்டீங்கல்ல, இப்ப பேசலாமா?
1: பேசுவோம், அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை கூப்பிடுறேன், அம்மாவும் கூடவே இருக்கட்டும். அம்மா அம்மா, எந்த நாருயிரே.
2: சிவா சிவா, உன் அம்மாவே வந்துட்டா?
1: அம்மா, உங்களை நினைச்சேன், என்ன ஆச்சரியம், நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்கம்மா, எல்லாரும் சேர்ந்தே பேசுவோம்.
2: நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல நினைத்தேன்.

0: அதை சொல்லிடுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பாடுறவங்க, அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடணும், நிறைய கச்சேரி பண்ணணும், அதுதான்ப்பா என் ஆசை.
1: அம்மா, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். முதல்ல கச்சேரி கிடைக்கணும், அடுத்தது எங்கள் ரெண்டு பேருக்குமே பாட வாய்ப்பு கிடைக்கணும்.
2: அப்போ ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சா?
1: இப்போ நீ கேட்டியே, அது சரியான கேள்வி. அப்படி சான்ஸ் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைச்சாலும் அதை அதிர்ஷ்டமாகவே ஏற்றுக்கணும். வாடா
3: தங்கச்சி, எப்படிமா இருக்க?
2: நான் நல்லா இருக்கேண்ணா.
1: ஹே, என்னடா என்ன விசாரிக்காம ரஞ்சனியை விசாரிக்கிற?
3: அதுக்கு காரணம் இருக்குடா, தங்கச்சி நல்லா இருந்தா உன்னை கவனிப்பாங்க, உனக்கு ஒரு குறையும் இருக்காது. அது மட்டுமல்ல, வரும்போதெல்லாம் ஸ்ட்ராங்கா காஃபி கிடைக்கும், சரிதானே தங்கச்சி?
2: சரிதானா அண்ணா, உங்களுக்கு இப்ப காஃபி வேணும், சரி நான் கொண்டு வரட்டுமா?
3: சிவாவுக்கு
2: உங்க ஃப்ரெண்ட் இப்பதானா காஃபி குடிச்சாரு.
3: ஓஹோ, கொஞ்ச நேரம் ஆகட்டுமே.
1: விஜய், வேற விளக்கம் ஏதாவது இருக்கா?
3: இருக்குடா, நீங்க விருப்பப்பட்டா சொல்றேன்.
2: என்னன்னு சொல்லுங்கண்ணா.
3: தங்கச்சி, நீயும் சிவாவும் மேடையில கச்சேரி செய்யக்கூடிய பாடகர்கள், நான் எப்படி?
1: உனக்குலாம் பாடவே வராது.
3: யாரு சொன்னது? நானும் பாடகம்தான்.
1: நீ இது வரைக்கும் சொன்னதே இல்லையே.
3: நானே என் பெருமையை சொல்லிக்க கூடாதுரா? இருந்தாலும் சொல்றேன், நான் மேடை ஏறி பாட வழி இல்லைனாலும் தினமும் என் கச்சேரி நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் ஒரு பாத்ரூம் சிங்கர்டா.
1: டேய் டேய் டேய், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. விஜய், இதுக்கு நீ ஒரு பாட்டே பாடிக்கலாம்டா.
3: பாடலாம், தொண்டை கரகரன்னு இருக்குடா.

0: டேய், தொண்ட கரகரப்பா இருக்குன்னு சொன்ன, நீ பாடின பாட்டு கூட கரகரப்பிரியராகம் தான்டா.
1: சரிப்பா, ஆளை விடு, நான் இதோட நிறுத்திக்கிறேன்.
0: விஜய், நாங்க எதிர்கால திட்டத்தை பத்தி பேச நினைச்சோம்டா.
1: நீ கவலை விடுறா, அதுக்காக ஒரு நல்ல தகவல் சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். அதை மறந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கேன்.
2: அப்படியா அண்ணா?
1: ஆமாமா.
2: அப்ப கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுறீங்களா?
1: நானே இனிப்பான செய்தியை தான் சொல்ல வந்தேன்.
2: சொல்றேன் சொல்றேன், ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்க.
1: சொல்றேன் ஆண்டி, சொல்றேன். உங்க மருமகள் வீட்டுல காலடி வச்ச நேரம் உங்களுக்கு நல்ல யோகமான நேரம் தான்.
2: மருமகளா வீட்டுக்கு வந்தாலும் இனிமே அவ என் மகதான்.
1: அவங்களுக்கு நம்ம மியூசிக் அகாடமில பாட சான்ஸ் கிடைச்சிருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா.
2: அப்ப நீ சொன்ன செய்தி என் காதுல தேன ஊத்துன மாதிரியே இருக்கு விஜய்.
1: இனிமே என் தங்கச்சி ரஞ்சனியோட பாட்டு எல்லாரும் காதலையும் தேனாக பாய போகுது ஆண்டி. சிவா, உனக்கு சந்தோஷம் தானே?
0: டேய் விஜய், நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்டா.
1: ரஞ்சனி, உனக்கு என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள்மா.
2: நன்றி அண்ணா.
1: சிவா, லேடி வாய்ஸ் பெட்டர் சாய்ஸ்னு சொல்லி தங்கச்சிக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: டேய் விஜய், உனக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. டேய், உன்னை புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ணதுக்கு ஐ அம் வெரி சாரிடா.
1: நான் மன்னிக்க மாட்டேன்டா.
0: ஏண்டா
1: சிவா, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு நீ என்ன புரிஞ்சுக்கலடா. நமக்குள்ள இருக்கிறது வெறும் உறவல்ல, இது நட்பின் உணர்வு. இதுல குறைகள் தெரியாது, தெரியவும் கூடாது. சரி, உன் வைஃபிடம் சொல்லி ஸ்வீட் கொண்டு வர சொல்றா.
0: உடனே சொல்றேன்டா. டேய் விஜய், மியூசிக் அகாடமியில் நடந்த ரஞ்சனோட கச்சேரிக்கு ஃபீட்பேக் எப்படிடா வந்திருக்கு தெரியுமா?
1: பிரமாதம்னு பாராட்டு மெசேஜ் நிறைய வந்திருக்குடா. ரஞ்சனிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு பல பேர் வாழ்த்திருக்காங்களா மெசேஜில்.
0: டேய், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கடா விஜய்.
1: ஆமாண்டா,
0: ரஞ்சனியோட வளர்ச்சி தான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு பெருமையும் கூட. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான்னு எல்லாரும் பேசணும், அந்த அளவுக்கு நான் இருக்க போறேன்டா விஜய்.
1: ஆஹா ஆஹா, உன்னுடைய உணர்ச்சியை நான் பாராட்டுறேன்டா. ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது எனக்கும் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டா சிவா.
0: ஆமா, உன்னுடைய சாதனை என்னன்னு எனக்கு சொல்லவே இல்லையே.
1: என்னடா அப்படி கேட்டுட்ட? என் தொப்பைய பாரு. இதுக்கு உபயமே என் மனைவிதான். மனைவி அமைவதெல்லாம்
0: இதே தாண்டா என் மனைவி கிட்ட நான் சொன்னேன்.
1: சிவா, இது உனக்கும் எனக்கும்னு, சிவா இது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் நினைக்காத. எல்லா கணவன்

0: தேவைப்படுறேன்.
1: ஓகே ஓகே, நீ உன் ஒய்ஃபுக்கு ஃபுல் டைம் ஹெல்ப்பராக இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லைடா, அது உன் பெருந்தன்மை, அதை நான் முழு மனசோட பாராட்டுறேன்டா. கேரியான்,
0: தேங்க்யூடா. அம்மா அம்மா,
2: என்னப்பா என்ன ஒரு மாதிரி இருக்க? ரஞ்சினியோட கச்சேரிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே போவீங்க, சேர்ந்தே வருவீங்க. இன்னைக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்கியே, ரஞ்சினி எங்க?
0: அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால நான் திரும்பி வந்துட்டேன்.
2: அதை ஏன்ப்பா இவ்வளவு வருத்தமா சொல்ற? உண்மையிலேயே உனக்கு உடம்பு தான் சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா?
0: அம்மா, அதை விடுமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்.
2: இருப்பா, தலைவலினா சொல்லு, சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தரேன்.
0: அம்மா, எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம்.
2: வேற என்னதான் வேணும்?
0: அம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாம், இப்ப எனக்கு தேவை தனிமை, அமைதி வேணும், நிம்மதி வேணும், போதுமா?
2: எதுக்குப்பா இவ்வளோ கோவப்படுற?
0: அம்மா, நீயே சொல்லுமா, இது நாள் வரைக்கும் ரஞ்சினி கச்சேரின்னா அவளை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே இருந்து கச்சேரி முடிஞ்சதும் அழைச்சிட்டு வந்திருக்கனா இல்லையா?
2: ஆமாம், இன்னைக்கு என்னாச்சு?
0: அம்மா, இனிமேல் அது தேவையில்லைன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுமா.
2: என்னடா சொல்கிற, எனக்கு புரியும்படியா சொல்லு.
0: அம்மா, என்னை எதுவுமே கேட்காத.
2: டேய் டேய், எங்கடா போகிற?
0: அம்மா ப்ளீஸ், என்னை கொஞ்சம் அமைதியாக இருக்க விடுமா, நான் போகிறேன்.
2: ஆண்டவா, என்ன நடந்ததுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவனும் ஒன்றுமே சொல்லாமலே போயிட்டான். சிவா இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அவன் அமைதி வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன அமைதி இல்லாமல் ஆகிட்டான்.
1: சிவா, சிவா.
3: விஜய், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. சிவாவுக்கு மனசு சரியில்லைன்னு உள்ளே போயிருக்கான். நீ என்னன்னு பாருப்பா, ஒன்றுமே புரியாமல் நான் குழப்பத்திலே இருக்கேன்ப்பா.
1: ஆண்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் பார்க்குறேன்.
3: சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போ.
1: சிவா, டே சிவா, டே சிவா, டே, உனக்கு என்னடா ஆச்சு? ஆ, அதுவும் தனியாக சோகமாக அறையில் உட்காந்துருக்க?
0: விஜய், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், ரஞ்சினிக்கு நான் எப்போதும் நேரலாக இருப்பேன்னு சொன்னலாம் இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்போ உச்சி வெயில்ல நிழலே இருக்காது நீ தானே சொன்ன?
1: ஆமாம்.
0: அப்போ எனக்கு புரியலடா, எனக்கு இப்போ தான் அது கூட அர்த்தம் புரிஞ்சுது.
1: சரி, அப்படி என்னதான் ஆச்சு?
0: ரஞ்சினியோட கச்சேரி சபால இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா?
1: ஆமாம்.
0: நான் இங்கே இருக்கேன், ஏன் தெரியுமா?
1: ஏன்?
0: அந்த விழா தலைவர் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து, நீங்கள் போயிட்டு வாங்க, மேடத்தை கச்சேரி முடிஞ்சதும் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோன்னு சொல்லிட்டாருப்பா.
1: ஆ,
0: எனக்கு இடம் கொடுத்து உட்கார கூட வைக்கலப்பா.
1: அடடா,
0: அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு.
1: என்னது
0: அது? எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுடா.
1: டேய் சிவா, இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா, ரஞ்சினிக்கு சமமா உனக்கும் திறமை இருக்கு. பாட பாட ராகம், மூட மூட ரோகம்னு சொல்லுவாங்க. நீ உன் திறமையை மூடி வைக்காத, அது உனக்கு பின்னால ரோகமா போனாலும் போகலாம்.
0: ரோகமா?
1: ஆமா, அதுதான்டா வியாதி. நீ உன் இழப்பை நினைச்சு வருத்தப்பட்டா அதுதான் வியாதி. சிவா, நான் மறுபடியும் உன் நன்மைக்காக தான் சொல்கிறேன். ஒரு பாடகரை தேங்காய் மூடி பாகவதர்னு கிண்டல் பண்ணியது அந்த காலம். சொல்லப்போனால் என்னுடைய தாத்தாவுக்கு அந்த பேர் தாண்டா இருந்தது. ஆனால் இந்த காலகட்டம் வேற மாதிரி, இப்போது வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குதுடா. அதை புறம் தள்ளினா அதனால் நஷ்டம் நமக்கு தாண்டா. அதை நினச்சி பின்னால் வருந்துவதில் பயனே இல்லை. அதனால் நீயும் முயற்சி செய்ய, முயற்சி இருந்தால் மட்டுமே அதிர்ஷ்டமும் நமக்கு துணையாக வரும். என்னடா புரியுதா?
0: புரியுதுடா விஜய், புரியுது.
1: சிவா, ஒரு பாடகர் எப்படி இருக்குன்னு சொல்கிறண்டா, அதையும் கேட்டுக்கோ. ஒரு மேடை கச்சேரியில் பாடகர் நல்லா ஆலாபனம் செய்து பாடிக்கிட்டு இருந்தாராம். ஆடியன்ஸில் நிறைய பேர் ஒட்டா விட்டு தூங்கிட்டாங்களாம். ஆனால் மேடைக்கு முன்னால் அமர்ந்திருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் தலையை ஆட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அதில் பாடகர் ரொம்ப குஷி ஆகிட்டாராம். நம்ம பாட்டை ரசிச்சு கேட்க ஒருத்தராவது இருக்கிறாருன்னு நல்லா பாடி முடிச்சாரண்டா.
0: பிரமாதம், ஒரு பாடகன் எப்படி இருக்கணும்னு சொல்கிற, அது சரிதான்.

0: ஆனா நீ சொன்ன கதையில அந்த பாடகர் பாட்டை பாடி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ரசிகர் தலை அதுக்கு பிறகு ஆடிக்கிட்டே இருந்துதான். என்ன அவர் தலை ஆடுதல?
1: அப்படி இல்லடா, உனக்கு ஒரு உந்து சக்தி வரணும்னு தான் சொன்ன. என்னுடைய இந்த ஆலோசனை கணவன் மனைவிக்குள்ள போட்டிய உண்டாக்குவதற்கு இல்ல, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய உண்டாக்குறதுக்கு தான். அத மறந்துடாத, முதல்ல நீ வெளியே வா.
0: ரூம் அவுட்டா?
1: வெரி குட் சிவா. இந்த ஹியூமர் சென்ஸ் இருந்தா கஷ்டம் கூட கஷ்டமா தெரியாதுடா. நான் உன்னை வெளி உலகத்துக்கு வர சொன்னேன். இந்த உலகம் உன்னை வரவேற்க காத்து இருக்குடா.
2: ஏங்க,
0: நீ ஏங்குற?
2: நேத்து கச்சேரி எப்படி இருந்ததுன்னு கேட்கவே இல்லையே.
0: உனக்கு என்ன, அது நல்லா இருந்திருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கும் நிறைய கைத்தட்டல் கிடைச்சிருக்கும். எல்லாரும் உன்னை பாராட்டியிருப்பாங்க. அந்த பாராட்டு மழையில் உன்னையே நீ மறந்துருப்ப. உன்னையே மறந்துருக்கும் அந்த நேரத்தில் என்னோட ஞாபகம் எப்படி வரும்? அது வரவே வராது.
2: என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமை தானே?
0: அப்படி தான் நினச்சேன், ஆனால் அது இப்போ இல்லை.
2: ஏன் இப்படி மாறிட்டீங்க?
0: ஒரு பிரபல பாடகிக்கு முன்னால் நான் அவங்க கணவனாக நிற்கிறது மரியாதை கிடையாதுன்னு நேத்தி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவமரியாதை இருக்கக்கூடாது.
2: அப்படி என்னங்க நடந்துச்சு?
0: அது உனக்கு தெரிய வேண்டாம், அது என்னுடைய இருக்கட்டும்.
2: நேற்று கச்சேரி முடிஞ்சதுமே நான் உங்களை தேடினேன், உங்களை எங்கேயுமே காணும். அப்புறம் அவங்களா வாடகைக்கு கார் ஏற்பாடு பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க.
0: அப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும், அதுவும் நல்லது தான். அதுவே உனக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்துருக்கோம்.
2: நீங்க பேசுறது எல்லாமே என்ன குறை கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்குங்க.
0: பரவாயில்லையே, நீ இது வரைக்கும் புரிஞ்சுக்காதத இப்ப புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு.
2: இத பாருங்க, எனக்கு பக்க பலமா இருந்து என்னை வளர்த்து விட்டதே நீங்க தான். ஒரு கணவனுக்கு மனைவியோ இல்ல மனைவிக்கு கணவனோ அவங்க வளர்ச்சியில ஆனந்தம் தாங்க வளரணும். அதுக்கு உதாரணமா இருந்த நீங்க இப்போ ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றதுக்கு ஆசையா வந்த எனக்கு அதை எப்படி சொல்றதுனே தெரியலங்க.
0: ரஞ்சனி, நான் உன்னை தப்பா நினைக்கல, அப்படி நினைக்கவும் மாட்டேன். ஆமா, நீ சொல்ல வந்த சந்தோஷமான செய்திய சொல்லு.
2: அது வந்து எனக்கு வெளிநாட்டு கச்சேரி ஒண்ணு
0: புக் ஆயிருக்குன்னு சொல்ல போற. ஐ அம் ஹாப்பி. இப்ப நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ.
2: சொல்லுங்க.
0: நான் உன் கூட வர தயாரா இல்ல ரஞ்சனி. உன்னால பேச முடியலையா? அப்ப உன் மௌனத்தை சம்மதம்னு நான் எடுத்துக்கோவா?
2: என்ன மன்னிச்சிடுங்க, நான் அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க.
0: உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், அதையும் நானே சொல்றேன். வெளிநாடு போக எனக்கு இடம் இருக்காது, அவ்வளவுதானே. ஆனா இதை நான் எதிர்பார்த்ததுதான். எனக்கு அதுல ஏமாற்றம் கொஞ்சம் கூட கிடையாது. நீ தனியாவே போயிட்டு வா.
3: எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அட்வொகேட் ஆனந்த் வந்திருக்கேன். அதுவும் சரியான நேரத்துல வந்திருக்கேன் போல இருக்கு.
0: சரியான நேரம் கிடையாது சார், எங்களுக்கு சரியில்லாத நேரம்.
3: சிவா மாப்பிள, அதத்தான் எனக்கு சரியான நேரம்னு சொன்னேன்.
2: அங்கிள், உங்களைதான் நான் இங்க வரவேணாம்னு சொல்லி இருக்கோம்ல.
3: எஸ், நானும் இத்தனை நாளும் ஒதுங்கிதான் இருந்தேன். உன் அப்பா இருக்கானே, அவன் தான் உன்ன பாத்துட்டு வர சொன்னான். என் பொண்ணு பிரபலமான பாடகி, அவன் இப்ப எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வர சொன்னான். இங்க வந்து பார்த்தா உன்னோட புருஷன் உன்னை தனியா போக சொல்றாரு. அவர் ஏன் அப்படி போக சொல்றாருங்கிறது தான் முதல் கட்ட விசாரணை. சிவா மாப்பிள, நீ ஏன் ரஞ்சினியை தனியா போக சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: அட்வொகேட் சார், அத உங்க பிரச்சனையாக்க நான் விரும்பல.
2: ஆமா அங்கிள், எங்க விஷயத்துல உங்க மூக்கு நுழைக்காதீங்க.
3: நான் உன் அங்கிள்மா, உங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது?
2: அங்கிள், உங்களுக்கு வேற வேலை ஏதாவது இருக்கா?
3: எஸ், பக்கத்துல ஒரு கேஸ பத்தி விசாரிக்கணும்.
2: விசாரிச்சிட்டு வாங்க, எங்க அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன்.
4: ஓகே, நான் கட்டாயம் திரும்பி வருவேன், வரேன்.
5: ரஞ்சினி, நீ சரியா சொல்லி அனுப்பிட்ட. அந்த ஆளு எப்ப வந்தாலும் அவன் தொழில நினைச்சுக்கிட்டே வரான், அதை பத்தியே பேசுறாப்புல.
2: அம்மா, அவர் கேஸ் பிடிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டடி பண்றாரு, அதுக்கு கேன் வாஷும் பண்றாரு. நாளைக்கு நீங்க வேணா பாருங்க, ரோட்ல டைவர்ஸ் வேணுமான்னு கேட்டு கூவி கூவி வியாபாரம் பண்ண போறாரு.
5: நீ புத்திசாலி பொண்ணுமா.
2: அம்மா, சிவா என்ன மட்டும் தனியா வெளிநாடு போக சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: ரஞ்சினி, வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கணும், அதைத்தான் சிவா சொல்லியிருப்பான். நீ போயிட்டு வாமா.
2: இருந்தாலும் அவர் முழு மனசோட சம்மதம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையேமா.
5: அதையெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காத. அவன் ஃப்ரெண்டு எடுத்து சொன்னா

0: எல்லாம் சரியாயிடுமா?
1: வாடா விஜய், நீ இந்த நேரத்துக்கு வந்தா சரியா இருக்கும்னு நினைச்சேன், நீயும் சரியா வந்துட்ட.
2: என்ன ஆண்டி, இப்போ என்ன நினைக்க கூடிய அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான சமாச்சாரம்?
1: போய் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசு, அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான்.
2: சிவா, அம்மா உன்னோட பேச சொல்றாங்களே, என்னடா விஷயம்?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்லடா
4: அண்ணா, அத நான் சொல்றேன். வெளிநாட்டுல ஒரு கச்சேரிக்கு என்ன கூப்பிட்டாங்க.
2: வாழ்த்துக்கள் தங்கச்சி.
4: தேங்க்யூ அண்ணா.
2: அம்மா, சிவா என்ன சொன்னாமா?
3: நான் ஓகே சொல்லிட்டேன்டா.
2: அப்புறம் என்ன
4: அண்ணா? அவர் என்ன தனியா போக சொல்லிட்டாரு.
3: கூப்பிடாத இடத்துக்கு அழையாத விருந்தாளியா போக கூடாது தானே?
2: அதுவும் சரிதான்.
5: நீ ரெண்டு பக்கமும் தலையாட்டாதப்பா.
2: ஆண்டி கொஞ்சம் பொறுத்துக்குங்களேன், சிவா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கேன், மத்ததெல்லாம் அப்புறம்தான். சிவா, உன்னுடைய ரூமுக்கு வா, உன்னோட நான் பேசணும்.
1: ரஞ்சினி, நம்ம விஷயத்தை பத்தி பேச சொன்னா அவன் வேற விஷயத்தை பத்தி பேச போறானாமே.
4: பேசட்டும்மா, பேசட்டும், ரெண்டு பேரும் பேசிட்டு வரட்டும்.
1: நான் சொல்றேன் ரஞ்சினி, நீ கண்டிப்பா வெளிநாடு போகத்தான் போற. இத நான் என் மன மகிழ்ச்சியோட சொல்றேம்மா. எனக்கு அந்த ஆசை இருந்தது, ஆனா அது நிறைவேறல. என் மருமக, உனக்கு அந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கு. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா, அத நிச்சயம் தவற விட கூடாது.
4: அவசரப்படாதீங்க, அவங்க வரட்டும்.
1: வரட்டும் வரட்டும்,
4: வாங்க
1: வாங்க வாங்க.
2: ஆண்டி ரஞ்சினி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன்.
1: சொல்லு சொல்லு, அதுக்கு தானே நாங்க வெயிட் பண்றோம்.
2: இப்போ நம்ம சிவாவுக்கு கச்சேரி சான்ஸ் கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. சிவா கங்கிராட்ஸ்.
1: வாழ்த்துக்கள் சிவா, இது இன்னிசை குடும்பமா எப்போதும் இருக்கணும்.
3: விஜய், விஜய்
2: சொல்லுடா. சிவா,
3: நான் சொன்னதையும் அப்படியே சொல்லிடு.
2: ரஞ்சினி,
4: என்னன்னா
2: நீ நினைச்சபடியே வெளிநாடு போக சிவாவுக்கு சம்மதம்.
4: அண்ணா சொல்லுங்கண்ணா, அவர் முழு மனசோட சம்மதிச்சிட்டாரா?
2: சந்தேகமே வேண்டாமா.
4: அண்ணா, அவரும் என் கூட வருவாரான்னு கேளுங்கண்ணா.
3: என்ன சொல்ற, நானும் உன் கூட வரணுமா?
4: நான் மட்டும் தனியா போகணும்னு சொல்லவே இல்லையே. அந்த வெளிநாட்டு கச்சேரிக்கு என் கணவரும் கூட வர சம்மதிச்சா மட்டும்தான் நான் வருவேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நான் இதையெல்லாம் சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அப்ப இருந்த மனநிலைமையில இதெல்லாம் காது கொடுத்து கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நீங்களே எதையாவது நினைச்சு குழப்பிக்கிட்டு என் மேல கோவப்பட்டீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் நான் அந்த நேரத்துல மௌனமா இருந்துட்டேன்.
3: ரஞ்சினி, ரஞ்சினி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன். ஐ அம் வெரி சாரி ரஞ்சினி, ஐ அம் வெரி சாரி.
4: ஏங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? கோவத்துக்கு முன்னாடி பதில் பேசக்கூடாது, பொறுமையா இருந்தா எல்லாத்தையும் சமாளிக்கலாம். அததாங்க நான் செஞ்சேன், அவ்வளவுதான்.
2: பொறுமையா இருந்தே நீ சாதிச்சிட்டே தங்கச்சி.
1: ஆமா, நீ உள்ள போய் சிவா கிட்ட என்னதான் சொன்ன? அந்த ரகசியத்தை என்கிட்டயும் சொல்றியா? உள்ள போலாமா?
2: ஆண்டி நான் இங்கே சொல்றேன், எல்லாருமே கேக்கட்டும் சரியா? சிவாவும் ரஞ்சினியும் ஒரு தராசின் இரண்டு தட்டுகள். ரெண்டு பேருமே சமநிலையில் உள்ள பாடகர்கள், திறமையானவர்கள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆண்டி. ஆனா அது எடை போட்டு பார்க்க கூடாது. எப்போதும் சரியான அளவா அந்த முள்ளு காட்டாது. ஏற்றம் இறக்கமா இருந்தாதான் அது வாழ்க்கைக்கு அழகு.
3: ரஞ்சினி, ரஞ்சினி
4: சொல்லுங்க.
3: விஜய் என்ன தெளிய வச்சுட்டான், இப்ப எனக்கு கச்சேரிக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசை பயணமும் ஆரம்பிக்க போகுது. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் பூக்கும் கால்.
2: ரெண்டு நதிகள் தனித்தனியா போனா அவைகளால பக்கவாட்டில் உள்ள நிலங்கள் அதிகமா பயன்பெறும்.
3: உள்ள வரலாமா?
4: வாங்க அங்கிள்.
3: ஏமா ரஞ்சினி, உங்க அப்பாவுக்கு என்னமா பதில் சொல்றது?
4: சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க.
3: நான் சொல்றேன், சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க. ரஞ்சினி, சிவரஞ்சினி.
6: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது சிவரஞ்சினி நாடகம். எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர்: பாடகர் சிவாவாக வி கிருஷ்ணமூர்த்தி, வக்கீல் ஆனந்தாக துரை ராமலிங்கம், சிவாவின் அம்மாவாக எஸ் கலாவதி, சிவாவின் நண்பன் விஜயாக ஸ்ரீனிவாச முருகன், பாடகி ரஞ்சினியாக ஏ மேரி புஷ்பலதா ஆகியோர்

அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சனி. படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி. காற்றில் உலாவரும் பாடல்கள் இடம்பெறவிருப்பது காற்றோடு கலந்திடவா. இன்று நிலவு பாடல்கள். முதல் பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருக்கும் குரல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், உமாரமணன் குரல்களில் நந்தவனத்தேரு.

பௌர்ணமியான இன்று நிலவு பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் கைராசிக்காரன் திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் தண்டனை திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்கள்.

காற்றலையில் பௌர்ணமியன்று உலா வருகிறது நிலவு பாடல்கள். நேயர்களே, ஒலித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் அரங்கேற்ற வேளை. திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருப்பது கே. ஜெயேசுதாஸ், உமாரமணன் குரல்கள்.

ஒலித்த குரல்களே மீண்டும் ஒலிக்கிறது. காக்கி சட்டை திரைப்படத்திற்காக நிறைந்த பௌர்ணமி அன்று நிறைவான நிலவு பாடல் கேட்போம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.1 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.6 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.3 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு. உலக சமஸ்கிருத தினம். 7:45 நகர்வலத்தில் சென்னையில் பொது இடங்களில் இலவச வைஃபை. எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை, வி எஸ் டெல்லிபாபு அவர்கள் தபில். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்து சிதறல், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். இளங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மீரா சுப்பிரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்குதல் திட்டம், தொடர்ந்து திரைகானம். 1:10 என்னுயிர் தோழி தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை, வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை, கவிஞர் குழந்தை அனிதா அவர்களின் உரை. நலமாய் வளமாய் உரை வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதை அரங்கம் வழங்குபவர் கவிதா. அமைப்பு டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். 1:55 வானிலை, 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஹம் ஏக் ஹே ஹிந்தி மொழி பாடல் இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள். 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். நாளை 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அறிவியல் முறையிலான தேனீ வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவர்கள் கூறும் கருத்துக்கள், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டு அலைவரிசையில் 3:10 இனியராகும் நிகழ்ச்சியில் உஸ்தாத் விலயத்கான் அவர்கள் சித்தாரிசை. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், காஞ்சிபுரம் எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை, பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில். 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் டி கலைமகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சாலை லக்ஷணா அவர்களின் வீண இசை இடம்பெறும். எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம்.

எஸ் ஹரிகர சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: of 35 rupees per kilogram through NCCF, NAFED and Kendriya Bhandar outlets as well as mobile vans across Delhi. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.